0: ancient port city of Mahabalipuram, a place peppered with 7th and 8th century monuments, with the Shore Temple being its crowning glory.
1: பார்ப்பதற்கு வைக்கத்தக்கக்கூடிய ஒரு கோவில் ஆகியவைதான் 1984 இந்த கோவிலுக்கு உலகத்தரம் வாய்ந்த ஒரு சான்றிதழ் அளித்திருக்கிறார்கள். வேர்ல்டு யுனெஸ்கோ அவர்கள் கொடுத்திருக்கின்ற ஒரு முத்திரை.
0: More than just the land of temples, Mahabalipuram is a hub for sculptors. These artisans here have preserved this ancient art form and ensured that every generation continues to keep this tradition alive.
2: Hi.
3: Hello.
2: Hi, welcome. How did you get into sculpting?
3: 1985 la appa inda work culture inda business start pannanga. And the art enak romba pidikum. Nariya enak theriyum appa ellathiyum chinna chinna vishayam la eppadi draw pandrathu ellame kattu kuduthirukanga. Naan valandhu varumbodhu avanga kudave appadi valarumbodhu inda idu mela nariya aasa.
2: So your father was a pioneer at this business.
3: Aama.
2: In this place, and then you took over. So you were like second generation of this shop.
3: Yes. மகாபலிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1,000-1,500 ஷாப்ஸ் இருக்குது இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு. மகாபலிபுரத்தில் ஸ்கல்ச்சர் வந்து ரொம்ப ஸ்பெஷல். இந்தியா லெவல்லே ஸ்கல்ச்சருக்காக காலேஜ் இங்கே மட்டும்தான் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்ட் அண்ட் ஸ்கல்ச்சர் சொல்லிட்டு இங்கே இருக்குது. ஏன்னா இந்த ட்ரெடிஷ்னல் ஒர்க்கை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை டெவலப் பண்ணுறதுக்காக தமிழ்நாட்டில் இந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த காலேஜ்க்காக.
2: ஸோ everything over here is handmade,
3: fully handmade, but konja konjama nama vandu machineries ena support pannipanga adu enna naka rough cutting la nama man made use panna time consume adhigamaagum adukaga enna pannuvanga namukku machinery support use pannipanga fine finish ellame manual ah da pannanum. நம்ம மிஷினரிஸ்லாம் பண்ணவே முடியாது, இந்த அளவுக்கு டீட்டெயிலிங் வராது. மேக்ஸிமம் 80% ஒர்க் வந்து ட்ரெடிஷ்னலாக ஹேண்ட்மேட் தான் பண்ணிட்டுருக்கோம்.
2: Why are we only using granite predominantly?
3: நம்ம ஏரியாவில் இங்கே மகாபலிபுரம் பக்கத்தில் காஞ்சிபுரம் சரௌண்டிங்கில் இந்த ஸ்டோன் கிடைக்கிது. இதுதான் வந்து ஸ்கல்ச்சர் செய்கிறதுக்கு த ஃபஸ்ட் குவாலிட்டி. டென்சிட்டி ஆகட்டும், மாய்ஸ்சர் கண்டென்ட்டு, இது எல்லாமே இதில் கரெக்டாக இருக்கும். அது என்னென்னாக்கா ஒர்க்கிங் ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ நம்ம சின்ன சின்ன மைன்யூட் ஒர்க் பண்ணும்போது அது சிப்பாகாமல் இருக்கும். அதுக்காக இந்த ஸ்டோன் செலக்ட் பண்ணுவோம்.
2: ஐ ரியலி வாண்ட் டு ட்ரை மை ஹேண்ட்ஸ் அண்ட் மேக்கிங் சம்திங் லைக் திஸ். வெல், நாட் எக்ஸாக்ட்லி லைக் திஸ், மேபி சம்திங் ஸ்மால்.
3: ஷோர்.
4: Yeah, you just try this one.
2: This?
4: Yes.
2: You sure?
4: Yeah.
2: Solve
4: yeah,
2: it enough?
4: Yeah, yeah, yeah. No problem. வேகமாக அடிக்கணும். ஃபோன் உடைக்கிற அளவுக்கு பாஸ் வரணும். உங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் எனக்கு தேவை இந்த பார்ட் ரிமூவ் பண்ணணும்.
2: ஓகே, டன். It's a lot harder than it looks. And I think I'm really scared. I'm going to smash my finger through this.
4: Ungal gadi vetiruka nariya kaiya fulla adi vilu appo da then only we try it and
2: oh konja bayam da kaiya
4: first chinna da nam panna mudiyadhu perusa odacha da odaya
2: amma mudiye padan so indha mari oru size evlo naal edukum
3: indha size panna oru 15 days aagum
2: and the tiger
3: 25 days sir.
2: Start to finish, polish,
3: yes,
2: everything.
3: Yes, yes, yes, yes.
2: My goodness, there's a lot of work and a lot of labor.
5: I think with a little more hits, I'll do pretty well.
2: Ah, yes, yes.
0: Today, Mahabalipuram is also home to a very different kind of artist. More than a decade ago, a few Australians made an exciting discovery on Kovalam Beach. The waves were perfect for surfing. So, they christened it Mahabs. And as they always say, the rest is history. Today, the local surfing community has embraced all aspects of surfing culture, including making their very own surfboards.
2: Sagar?
6: Hello.
2: Hi, bro. Nice to meet you. How did you get the interest to go into surfing anyway?
6: Okay, I'm a fisherman. Kovalam is a fishing village. So, fishermen are going most on the ocean. Kovalam is a natural and the U-shape. ஸோ அந்த யூ ஷேப்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வேவ் வந்து ஆல்வேஸ் லைக் பெட்டராக இருக்கும் பிகாஸ் சர்ஃபிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வேவ் வந்து ஒன் சைடு வந்து பிரேக் ஆகிட்டே போகணும். ஸோ அதனால் ஃபாரினர் இங்கே வர ஆரம்பித்தாங்க. ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஃபாரினர் வந்து சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ பார்க்க சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட், ஓகே ஸோ புதுசாக எது வித்தியாசமாக பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்ககிட்ட போர்டு வாங்கிட்டு ஸ்லோவாக ஒரு 5 பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்டிங்ல சர்ஃபிங் கோவத்தில்.
0: மகாபலிபுரம் பிகேம் பர்ஹாப்ஸ் இன் குவைட் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். And the pioneers of the sport here are not too different from the people who invented surfing.
6: Hawaii la vandu first start aichi. So anga basically fishing community la start pannanga surfing.
3: Right.
6: So adu vandu pathina nammala wood ethu start pannanga. Then adukapra vandu pathina so rich sport aichi. So adu porundu konja inda board vandu pathina cost vandu expensive aichi. Ena avanga use panra wood.
3: Okay.
6: So andha mari po romba expensive. So
3: okay.
6: Remember back to like a fisherman kitty and the sport vandu so India la.
3: Wow, amazing. So it's like going back in time.
6: Yes.
3: Over here in India. Yeah. And it's sort of like giving back to where it all started, which is with the fishermen.
6: Yes.
3: Ungloda appa vandu fisherman as well.
6: Yes. So 5th standard la na fakchirken. So adukku fishing la not a life, full life. So adalindu surfing vandu. Surfing indhu pathina so the boat shipping. Because nare ella time vandu pathina so board vandu veli poi vandu vaanga mudiyad. So romba expensive. So enakku indha vandu pathina so namba ya start panna mudiyadhu. Namba paakrom. நிறைய யூடியூப் அதெல்லாம் இருக்குது. ஓகே சார், பார்த்துட்டு நம்ம கற்றுக்கலாமே சொல்லிட்டு ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். திஸ் இஸ் வி ஆர் ஸ்டார்டிங் லைக் ரைட். ஸோ இப்போ தான் இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேப்.
3: ஓகே, முக்கால்வாசி பேர் வந்து இந்தியாவில் தான் ஆர்டர் பண்ணுறாங்களா இல்லை வெளிநாட்டிலேருந்து ஆர்டர் வர்றதா?
6: மோஸ்ட்டாக லைக் ஃபாரின், லைக் ப்ரொஃபஷனலாக பண்ண சொல்லி லைக் ஃபாரின். ஸோ இப்போ ஒரு 2-3 கம்பெனி வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ போட் ஷேப்பிங் ஸோ மேபி லைக் ஃபியூச்சரில் வெளியிலேருந்து வாங்கின அவசியம் இல்லை.
3: திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் டன் board, no?
6: Yeah, so almost done. Mm. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் கோட் சொல்லுவாங்க.
3: Right.
6: So light-ஆக sand பண்ணிவிட்டு we have to put like hard coat. சைனா இருக்குல்ல
3: அம்மா,
6: தட் பார்ட் இருக்கக்கூடாது பிகாஸ் ஒன் மோர் கோட் போடுறல.
3: ஓகே,
6: போய் அட்டாச் ஆகும். You can see like grip.
3: Yeah,
6: this
3: yeah,
6: is
3: yeah.
6: enough.
3: This is enough?
6: Yes, yes. So now we can take like a resin.
3: Uh-huh. Hard enough?
6: Yeah, hard enough, yeah.
3: Ah, right.
6: So then you can go.
3: How long does it take to do one surfboard?
6: 10 to 15 days. Like a shape panna solli kuda vandu pathina so you have to see exactly like a line properly,
3: right,
6: the channel, this rail, this is not like very important. One thing's like wrong, no? Board performance not doing like good.
3: Oh,
6: compared to this like shaping part like very important.
3: Will you teach me surfing?
6: Yes, maybe sometime.
3: Sometime.
0: It is wild how Mahabalipuram is home to both traditional sculptors and the more modern surfboard shapers. But I have a feeling this part of the East Coast Road offers way more than just craft work.
7: In an all new season of Meet Me There.
8: Bing! Where are you?
9: Oh my God, where are you, girl?
8: Whoop, whoop, whoop! Run it!
7: A killer cast.
10: Yeah, my sister.
9: No, what?
7: Higher stakes.
9: We're running out of time, bro.
7: 8 hours, no communication.
11: If I don't find her in 5 hours, I will start to panic.
12: Please share location. I give you $20.
13: Bye, Bjorn.
14: She's blocked.
7: Three words that will determine how well they know each other.
15: You have dug out everything that I never knew all these years from him.
16: You're gonna crack her brain, but she loved this kind of thing.
17: Clearly, we're not that in sync, lah.
18: The lights all came out already. Oh, sister, can you find me?
19: I will find you, sister.
20: Meet me there.
21: Meet me there.
7: The search is on. Saturday to Monday on CNA.
22: This National Day.
23: Your rifle is your wife, or your best friend is your buddy.
24: I never touched a rifle before.
22: Their army days may be over.
23: After 3 months, you separate and lose touch.
22: But their search is just beginning.
25: While waiting for my sentence, it was ma'am that helped me through it.
26: I'm going to surprise my BMT buddy.
22: Finding a returning series starts tonight on CNA.
7: No coding skills? She built her own app anyway.
27: What I thought programmers could do, I could do it now.
7: How this couple saves up to 90% of what they earn while living on the road. Their restaurant was failing. Could social media save it? On Money Mind, Wednesday on CNA.
1: Japan and the U.S. have spent billions trying to prop up the yen, but it's still weak.

0: has been struck.
1: Tonight on Japan Hour, our cyclist Zach arrives in Iwate, where nature's beauty meets remarkable resilience.
2: There's a lot of earthquakes in this area.
1: Witness the scars left by the Tohoku earthquake and the unwavering spirit that's bringing this land back to life. Japan Hour, tonight on CNA.
3: Japan Hour is brought to you by Sumitomo Corporation. MUFG, committed to empowering a brighter future. Zip Air, all flights, all seats, free high-speed Wi-Fi available. And IHI.
4: How do you feed billions of people as climate change accelerates?
5: Paddy rice cultivation is a major source of global methane emissions.
6: When production is disrupted, the impact is felt across the community.
7: Farmers say olives are a rare bright spot in stressed farmlands such as this one.
4: CNA correspondent explores the solutions that are taking root across the region. Feeding Asia's Future, Wednesday on CNA. China's rise started on the coast. Today, it's building its next growth pole thousands of kilometers inland.
8: This is not just another new station. This is the world's biggest railway station.
4: Can Chongqing and Chengdu become China's next growth engines?
9: The idea is to foster economic cooperation.
4: Insight, Thursday on CNA.
10: The future of global shipping depends on cleaner fuels, and the race is on to develop them. But what if a fuel claiming to be green isn't?
11: They look the same, they smell the same.
10: In Singapore, scientists are searching for fuel fingerprints hidden at the atomic level.
11: The most important clue that we are looking for lies in the carbon.
10: Watch Breakthroughs on Demand at cna.asia.
12: Right in a chaotic moment.
13: Midnight, later tonight here in Thailand. It's too little too late.
14: And I ask whether there's a political element to it. Nobody can exactly tell you why.
15: Look, things are never perfect when you're engaged in politics.
16: Each one doing what each one wants.
17: So what's the United Nations doing amidst this world of supreme chaos?
18: A pushing for answers every night on Asia Tonight.
0: The East Coast Road has been a force of transformation for Mahabalipuram and its people. For one particular group, the development has been life-saving. Referred to as Irulas, they are a tribe internationally renowned for their snake-catching abilities.
19: இங்க க்ரோக்கடைல் பேங்க் அதாவது முதலை பண்ணின்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் அவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக வேலையை கொடுத்திருக்கிறார்கள். அந்த வேலை மூலியமாக அவர்கள் விஷத்தை எடுக்கின்ற தன்மையை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து ஒரு மருந்தாக உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள்.
0: The Madras Crocodile Bank Trust is a reptile park that is home to 33 species of Komodo dragons, turtles, and crocodiles.
20: The stock board lay there are four types of snakes, but they are venomous snakes. This is a snake's very angry. This is a rustle swiper that making the hissing sound is warning.
21: Hi Vishnu. How
22: are you? Nalla irukken sir.
21: Super, super. Thank you so much. Thank you so much for having
22: Thank
21: me
22: you.
21: Here today.
22: Thank you, sir.
21: Okay. நீங்க வந்து இந்த இருள கம்யூனிட்டில இருக்கிற ஒருத்தர்.
22: ஆமா சார்.
21: உங்களோட கம்யூனிட்டி பத்தி சொல்லுங்களா? ரொம்ப வித்தியாசமான கம்யூனிட்டியா இருக்கீங்க.
22: ஆமா சார். நாங்கள் இருளா கம்யூனிட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா முதல் வந்து காட்டுக்குள்ள தான் அதிகமாக இருக்க ஆரம்பிச்சேன். ஓகேங்களா? இப்போ வந்து நிறைய ஃபெசிலிட்டி நடக்கிறதுனால இப்போ நாங்கள் இருக்கிறது இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. இது இல்லாமல் என்னோட கம்யூனிட்டியில் வந்து நாங்கள் இருளர்கள் தொழில் கூட்டுற சங்கம்னு ஒன்று வச்சுருக்கோம். அந்த சங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இருளர்களை நம்பினாங்க. யுஎஸ்ஏல போய் பாம்பு பிடிக்க போய் வந்தாங்க.
0: In 2017, two Irulas were invited to Florida to hunt down Burmese pythons in the Everglades because the non-native snakes were posing a huge threat to the diversity of the national park. After catching more than 20 pythons in 4 weeks, the Irulas were awarded the Padma Shri, one of the highest civilian honors in India.
22: இப்போ நாங்கள் ஒழுங்காக பப்ளிசிட்டி ஆகிடும். இப்போ எங்களோட கம்யூனிட்டியில் என்னென்ன தேவைகளையும் கவர்மெண்ட் அவங்களே எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க.
1: சூப்பர். இப்போ
22: என்னோட கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 56 ஃபேமிலிக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க.
1: இப்போ வந்து பிடிச்சி பாம்பை பிடிச்சி என்ன செய்வீங்க?
22: இங்கே தான் எங்களோட சங்கமே இயங்குது. இங்கே எடுத்துகிட்டு வந்து அந்த பாம்புகளை மெயினாக கொடுத்து அதிலிருந்து விஷம் எடுத்து தான் மெயின் மெடிசனாகவே ரெடி ஆகுது.
1: ஓகே.
22: பாம்பு கடிகளுக்கு முக்கியமான மெடிசனே அதுதான், அந்த பாய்சன்ல இருந்து
1: தான். எந்த வயசில் முத பாம்பை பிடிச்சிங்க?
22: எனக்கு வந்து கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 5 வயசுலேருந்தே பாம்பு பிடிக்கிறது தான் சார்.
19: இங்கே 5 வயசு
22: விளையாட்டு பொருளே அதுதான் சார், பாம்பு தான்.
1: I really, really, really wanted to go into the pit and see all the different snakes that were available over there, but he has told me that I can't do that because the snakes are really venomous. It's not like they were defanged or the venom was removed beforehand. I really wanted to put my life at stake for you guys, but my producer said no.
2: No, I didn't.
1: She did. She did. She did. She did say no.
22: பாம்பில் இருந்து பாய்சனை எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்க, அந்த பாய்சன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்றத நம்ம பார்த்துடலாம். நம்ம ஒரு 2-3 ட்ராப்ஸ் வரும், இந்த விஷமானது வெளியே சேல் ஆகினாதான் அந்த பாம்பு கடிக்கு மருந்து. வேற எந்த விதத்திலையும் அந்த மருந்து ரெடி பண்ண முடியாது.
0: The venom has to be freeze-dried to minus 20 degrees Celsius to create a concentrate before pharmaceutical companies can use it to create the anti-venom. The Irula tribe was once left behind and now they are at the forefront of medicine, using their traditions to save lives. I find this concept fascinating. On another note, the last one in fact, my producer has arranged something very special for me.
1: So you saved the best for the last?
3: Yep, with your coordination, we just wanted to make sure we got everything else. So even if you wipe out...
1: Wipe out? Me? Not a chance. ஸோ மொதல் வாட்டி அவங்க வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது எப்படி இருந்துச்சு? லைக்
23: அவங்க கற்றுக் கொடுக்காமே கற்றுக்கணும். ஸோ அதனால் அவங்க ரொம்ப ஹாப்பியாகி ஸோ ரெகுலராக நமக்கு போட் கொடுக்க
1: ஆரம்பித்தாங்க.
0: True to his promise, Sekar finally brought me out to the coast to squeeze in a surfing lesson. And that's when I learned he was so much more than just a surfboard shaper.
23: அதான் என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மூட இது போ கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ போட் ஷேப் பண்ணது. தென் கோவ் வந்து பார்த்திங்கன்னா சப் ஸ்கூல் கோவ் கைண்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வில்லேஜ் கிட்ஸ்க்கு வந்து இந்த டீச் பண்ணுது, அதனால அவங்க என்ன ஹெல்ப் லைக் ஸ்கூல் ஃபீஸோ இல்லை அந்தமாதிரி என்ன பண்ணணும்னா ஸோ அதுலேருந்து ஸோ பண்ணது.
1: Brilliant, you have a very nice ecosystem.
23: Yes. So, pop, left feet,
1: bob,
23: left feet. ஸோ லெஃப்ட் லெக் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிங்களேன் ஸோ அதுக்கு பேர் வந்து ரெகுலர். ஸோ ரைட் லெக் எடுத்து வச்சிங்கன்னா ஸோ அதுக்கு பேர் வந்து கூஃபி.
0: After a crash course in surfing techniques, it was finally time for me to ride the waves, or at least try to.
23: So today, like a wave, little bit like a rough. That current also you have to check before. Okay, okay. So today we are water moving like a left to right. Okay,
1: none.
23: Clear?
1: None.
23: Yeah. Wish me luck.

0: East Asia, a region steeped in history, now helping to write the future of our world.
1: From the corridors of power to the region's most remote corners, we'll break down the news driving some of the world's largest economies and explain why it matters.
0: On East Asia Tonight, with me, Otelli Edwards.
2: The East Coast Road has been a force of transformation for Mahabalipuram and its people. For one particular group, the development has been life-saving. Referred to as Irulas, they are a tribe internationally renowned for their snake-catching abilities.
3: இங்கே க்ரோக்கடைல் பேங்க், அதாவது முதலை பண்ணின்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியில் அவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக வேலையை கொடுத்திருக்கிறார்கள். அந்த வேலை மூலியமாக அவர்கள் விஷத்தை எடுக்கின்ற தன்மையை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து ஒரு மருந்தாக உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள்.
2: The Madras Crocodile Bank Trust is a reptile park that is home to 33 species of Komodo dragons, turtles, and crocodiles.
4: The stock board la edirukra the naalu vidamana snake madana venomous snakes. This is a snake's very angry. This is a Russell swiper that making the hissing sound is warning.
5: Hi Vishnu.
6: Eppadi irukinga? Nalla irukken sir.
5: Super, super. Thank you so much for having me here today.
6: Thank you, sir.
5: Okay. நீங்கள் வந்து இந்த இருளா கம்யூனிட்டியில் இருக்கிற ஒருத்தர்.
6: ஆமாம் சார்.
5: உங்களோட கம்யூனிட்டி பற்றி சொல்லுங்களா, ரொம்ப வித்தியாசமான கம்யூனிட்டியாக இருக்கீங்க.
6: ஆமாம் சார், நாங்கள் இருளா கம்யூனிட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா முதல் வந்து காட்டுக்குள்ளே தான் சார் அதிகமாக இருக்க ஆரம்பித்தோம். ஓகேங்களா, இப்போ வந்து நிறைய ஃபெசிலிட்டி நடக்கிறதுனால இப்போ நாங்கள் இருக்கிறது இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. இது இல்லாமல் என்னோட கம்யூனிட்டியில் வந்து நாங்கள் இருளர்கள் தொழில் கூட்டுற சங்கம்னு ஒன்று வச்சுருக்கோம். அந்த சங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இருளர்களை நம்பினாங்க. யுஎஸ்ஏல போய் பாம்பு பிடிக்க போய் வந்தாங்க.
2: In 2017, two Irulas were invited to Florida to hunt down Burmese pythons in the Everglades because the non-native snakes were posing a huge threat to the diversity of the national park. After catching more than 20 pythons in 4 weeks, the Irulas were awarded the Padma Shri, one of the highest civilian honors in India.
6: இப்போ நாங்கள் ஒழுங்காக பப்ளிசிட்டி ஆகிடும். இப்போ எங்களோட கம்யூனிட்டியில் என்னென்ன தேவைகளையும் கவர்மெண்ட் அவங்களே எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க.
5: சூப்பர்.
6: இப்போ என்னோட கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 56 ஃபேமிலிக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க.

0: இப்போ வந்து பிடிச்சி பாம்பை பிடிச்சி என்ன செய்வீங்க?
1: இங்கே தான் எங்களோட சங்கமே இயங்குது. இங்கே எடுத்துகிட்டு வந்து அந்த பாம்புகளை மெயினாக கொடுத்து அதிலிருந்து விஷம் எடுத்து தான் மெயின் மெடிசனாகவே ரெடி ஆகுது.
0: ஓகே,
1: பாம்பு கடிகளுக்கு முக்கியமான மெடிசனே அதுதான், அந்த பாய்சன்ல இருந்து தான்.
0: எந்த வயசில் முதல் பாம்பை பிடிச்சிங்க?
1: எனக்கு வந்து கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 5 வயசுலேருந்தே பாம்பு பிடிக்கிறது தான் சார்.
2: அஞ்சு
1: விளையாட்டு பொருளே அதுதான் சார், பாம்பு தான்.
0: I really, really, really wanted to go into the pit and see all the different snakes that were available over there. But he has told me that I can't do that because the snakes are really venomous. It's not like they were defanged or the venom was removed beforehand. I really wanted to put my life at stake for you guys, but my producer said no.
3: No, I didn't.
0: She did. She did. She did. She did say no.
1: பாம்புல இருந்து பாய்சனை எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்க, அந்த பாய்சன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்றதை நம்ம பார்த்துடலாம். நம்ம ஒரு 2-3 துளி ட்ராப்ஸ் வரும், இந்த விஷமானது வெளியே சேல் ஆகினாதான் அந்த பாம்பு கடிக்கு மருந்து. வேற எந்த விதத்திலையும் அந்த மருந்து ரெடி பண்ண முடியாது.
4: The venom has to be freeze-dried to minus 20 degrees Celsius to create a concentrate before pharmaceutical companies can use it to create the anti-venom. The Irula tribe was once left behind and now they are at the forefront of medicine, using their traditions to save lives. I find this concept fascinating. On another note, the last one in fact, my producer has arranged something very special for me.
0: So you saved the best for the last?
3: Yep, with your coordination, we just wanted to make sure we got everything else. So even if you wipe out...
0: Wipe out? Me? Not a chance.
5: ஸோ மொதல் வாட்டி அவங்க வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது எப்படி இருந்துச்சு? லைக்
6: அவங்க கற்றுக் கொடுக்காமே கற்றுக்கணும் ஸோ அதனால் அவங்க ரொம்ப ஹாப்பியாகி ஸோ ரெகுலராக நம்மளுக்கு போட் கொடுக்க
7: ஆரம்பித்தாங்க.
8: True to his promise, Shekhar finally brought me out to the coast to squeeze in a surfing lesson. And that's when I learned he was so much more than just a surfboard shaper.
6: என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மோட இது போ கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ போட் ஷேப் பண்ணுது. தென் கோ வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃப் ஸ்கூல் கோ கைண்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வில்லேஜ் கிட்ஸ்க்கு வந்து இந்த டீச் பண்ணுது. இதனால் அவங்க என்ன ஹெல்ப் லைக்கே ஸ்கூல் ஃபீஸோ இல்லை அந்தமாதிரி என்ன பண்ணணும்னா ஸோ அதுலேருந்து ஸோ பண்ணது.
7: Brilliant, you have a very nice ecosystem.
6: Yes. So, pop, left feet,
7: bob,
6: left feet. So, left leg first எடுத்து வச்சிங்களேன் ஸோ அதுக்கு பேர் வந்து ரெகுலர்.
0: ஸோ
6: ரைட் லெக் எடுத்து வச்சிங்கன்னா ஸோ அதுக்கு பேர் வந்து கூஃபி.
4: After a crash course in surfing techniques, it was finally time for me to ride the waves. Or at least, try to.
6: So today, like a wave, little bit like a rough. That current also you have to check before. Okay, so today, we are water moving like a left to right. Okay,
7: none.
6: Clear?
7: None.
6: Yeah. Wish me luck.

கொஞ்சம் அடிச்சு கோணமாக கட்டி உடை. இப்போ பட்டர் 34 சென்டிமீட்டர் அகலத்துக்கும் 41 சென்டிமீட்டர் நீளத்துக்கும் எடுக்கணும்.

2022 வாசவாலயம் பான் சுக்கிரன் முதலாவதாக வந்தேன். அதுக்கு பிறகு 2022 உருவத்தில் வந்து மூன்றாம் இடம். எல்லா பக்கமும் பட்டாவும் விசஞ்சமாகவும் இருக்கு. நான் ஸ்ரீலங்காலேருந்து வந்தேன். ரொம்ப இந்த அந்த இதால் பேரிச்சுக்கு வந்தேன். வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. 2006 இப்படி பேக்கரியில் கடவுள் வேலை கிடைச்சது. அதுக்கு பிறகு இப்படி பேச்சு இது வேலை பழகி என் நேரம் முடிய நான் நிற்பேன். இப்போ 3 மணிக்கு முடியாண்டா நான் 4-5 மணி மட்டும் நிற்பேன். நண்டு அங்கே எனக்கு செஃப்பாக்களோட பசம் பாஷோக்குள்ள வேலையை பழையினான். அதுக்கு பிறகு தான் பேச்சு ஐட்டங்கள் கேக் ஐட்டங்கள் அதுக்கு பிறகு நான் அதுக்கு பழையினேன். முடிஞ்சது. இனி இதாக 1 மணித்தாலும் புளிக்கோக்கு வச்சுட்டு புளி சாப்பிட்டிக்கவும் அது ஃபுல்லாக வேலை செய்யலாம். பான் சோக்கெலாம் செய்யலாம். முடிச்சு லேக்கு வாங்கி

0: 좋은 거이네.
1: கலவுறா வந்து ஒரு அப்படி இருக்க முடியாது. ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி கேக் செய்கிறாளா இல்லாட்டி இப்போ பான்னு செய்கிறாளா ஏதாவது வேற ஒன்று வண்டை காண்டி வாழ்ந்துட்டோம் போயிட்டோம்ன்றிருக்க கூடாது. ஏதாவது ஒன்று ஜெயிச்சு போகணுன்ற ஒரு ஆசை அது சின்னலே வந்துருக்கு.
2: ஒன்று கீழே ஒன்று மேலே சாப்பிட்டக்கு ரெண்டு கரை பக்கமும் சொக்குலாக இருக்கும், சாப்பிட்டக்கு நல்லா இருக்கும்.

0: ஆறு மாதம் மலேசியாவில் நடந்தாங்க. மலேசியாவிலேருந்து பாலின் என்ற நாட்டுக்கு போய் அதிலேருந்து பரிசுக்கு வந்தேன். அக்கா வந்து 2000 வந்தாங்க, நான் வந்து 2004 ஜாயின் பண்ணினான். அவள் தான் எனக்கு கேள் பண்ணுவாள் இந்த வர்றதுக்கு.
1: Non, vous pouvez me commencer mes pâtisseries. Vous pouvez commencer mes pâtisseries, s'il vous plaît.
0: வந்த மூட்டம் பிரெஞ்சும் கலைக்க மாட்டேன், அப்போ இங்கிலீஷ் தான். அப்போ பாச தெரியாதால கொஞ்சம் கஷ்டப்பட்டான். தமிழும் பிரெஞ்சும் படித்த ஒரு இதுக்கு போனான் கிளாஸுக்கு. அதே மாதிரி பிரெஞ்சு ஸ்கூலுக்கு போனான் 6 மாதமாக. ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கிட்ட பிடிச்சிது. ஆனால் அப்படியே பேம சில சில இதுவோல் வந்து கஷ்டம். இங்கே பிறந்த பிள்ளைகள் மாதிரி கரைக்கிற கஷ்டம், மற்றபடி கரைப்பது.

0: Y'a pas de temps mort.
1: C'était pas ça.
0: C'était ça, il y avait une meuf qui était à quatre pattes, l'autre elle était debout.
2: Pas nous, mais vous l'avez fait vous aussi, non?
0: Aussi, nous, il y en a un qui vient vite pour la chanson, qui se met le truc, elle monte.
2: Qui vient un.
0: Et après.
3: So, நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே தான் பிறந்து வளர்ந்தது. அப்பா இப்போ வந்ததுன்னு தெரியா, பட் மேபி 80s வந்துருப்பேர். இப்போ இந்த அம்மா வந்துவான்.
4: என் அப்பா ஃப்ரெஞ்ச்காரன். அவர் சர்ச்சில் ஹெல்ப் பண்ணுறவர். ஸோ ஸ்ரீலங்காவுக்கு போய் ட்ரிப் பண்ணவர். ஸோ என் அம்மா மீட் பண்ணவர். அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் செஞ்சு இங்கே வந்தவங்க.
3: நாங்கள் இருந்த ஏரியாவில் அந்த நீ தமிழ் நீ இந்தியா அந்த இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணல. ஒரு ஃப்ரெஞ்ச் குடிமகனா நோபலாக வளர்ந்தோம்.
4: நான் சின்ன வயசுலேருந்து அந்த சித்தி கூட பரதநாட்டியம் அவர் டான்ஸ் டீச்சர். ஸோ அவரோட கூறலாம் அவரோட தான் நிற்கிறது. ஸோ தமிழ் கல்ச்சர் வந்து அவரோட தான் நான் மெயினாக வளர்ந்துருக்கிறேன். டான்ஸால் நான் தமிழ் வாசிக்க எழுத
3: பழையனன். அண்ணாட மேரேஜுக்கு ஒரு டான்ஸ் ஆடினோம், யூடியூப்ல போட்டோம். அது நிறைய அந்த டைம்ல நிறைய வியூஸ் வந்தது. ஸோ அதை பார்த்து இவருக்கு தெரிஞ்சவரா இல்லை ஒரு ஷோ ஆட கேட்டவன். நான் அந்த டைம் டான்ஸ் ஆடுறேன். ஐ மீன் டான்ஸ் வீட்டை சும்மா விஜய் டான்ஸ் பார்த்து வீட்டை சும்மா டான்ஸ்
4: ஆடு. நான் பெரிய டான்ஸ் ஆடுறது நினைப்பு
3: அந்த டைம் எனக்கு அந்த ஸோ அந்த ஷோஸில் ஆடி இல்லாமல் பிடிச்சிது. சார் இன்னும் புது குரூப்பாக இருக்குது.

0: சேர்ந்து அண்ணன்கிட்ட ஓகே நீங்கள் ஷோஸ்க்கு வந்து ஆடுறீங்களா மேரேஜ் காரங்க நாங்கள் பே பண்ணுறோம் உங்களுக்கு. ஸோ வந்து ஓகே வசி நாங்கள் ஆடுவோம் வந்து முடிவெடுத்தது. இந்த கல்யாணம் முடிச்சோடனே அடுத்த மாதம் கலா மாஸ்டர் அசிஸ்டன்ட் குப்ளனா வந்து நீங்கள் ஒரு ஷோவுக்கு அதை எங்களை பார்த்துட்டு ஓகே ஒரு நல்லா ஆடுறீங்க ஸ்வீஸோ டான்ஸ் காம்படிஷன் இருக்குது கலா மாஸ்டர் அங்கே வரா ஸோ நீங்கள் அங்கே வந்து ஆடுங்க வந்து. ஸோ அங்கே நாங்கள் அந்த டான்ஸ் காம்படிஷன் ஜெயிச்சு ஸோ கலா மாஸ்டர் எங்களை செலக்ட் பண்ணுவார் மாநாடு மயிலாட சீசன் டென்னுக்கு வரத்துக்கு. ஒரு 9 மாதம் இந்தியாவில் நின்றும் ஃபைனல் மட்டும் போகணும். ஸோ அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து டான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி இந்த இங்கே ஃப்ரான்ஸில் குத்தி டான்ஸ் பெருசாக வரும் சரியே இல்லை. இப்போ எங்களுக்கு ஒரு லக் மாதிரி ஓகே நாங்கள் அதுக்கு நிறைய கஷ்டப்படுந்தாலும் ஒரு லக்குனுக்கு இந்தியாவுக்கு போயிட்டோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை இங்கே இருக்க ஆகிறதுக்கு நாங்கள் ஷேர் பண்ணணும். ஸோ அப்படி அந்த இடத்துல தான் நாங்கள் கிளாஸ் ஓப்பன் பண்ணது.
1: Australia wants teens off social media and he's fighting back by taking the government to court.
2: What happens if you lose?
3: We will keep challenging the ban.
1: Others have found their way around it.
2: Are a lot of your friends still on social media?
4: Yeah, 85%, 90%.
1: What will it take to keep kids off social media? Talking Point, Sunday on CNA.
5: China's rise started on the coast. Today is building its next growth pole thousands of kilometers inland.
6: This is not just another new station. This is the world's biggest railway station.
7: 广东的一座城市把货拉到重庆来，我们走中班列。
5: Can Chongqing and Chengdu become China's next growth engines?
8: The idea is to foster economic cooperation.
9: 有一年的时间没有找到一个合适的工作。
5: Insight, Thursday on CNA.

ராஜபுரம் சொல்ல போனால் கேப்டன் நிறைய சின்ன இது எல்லாமே இருக்குது. அவனோட இப்போது அடிக்கடி ரெண்டா வேலை செய்ய நேரம் இருந்துச்சு. அடிக்கடி போவேன் நண்பர்கள் சந்தி பண்ண ஊர் ஆக்களை ரெண்டு வாக்கா பொருள் வாங்கி கொண்டு செல்வா வாங்கி கொண்டு கொடுப்பேன். எல்லாமே இருக்குது. தமிழ் பொருள் ஃபுல்லாக எல்லா எல்லா ஐட்டங்களும் இருக்குது.

0: நான் வந்து 6 மாத குழந்தையாக இருக்கேக்க இந்த அம்மா வந்து தவறிட்டாங்க. எனக்கு 3 சகோதரங்க இருக்கிறாங்க, 2 சகோதரியும் 1 சகோதரனும். எங்களை சின்ன வயசுலேருந்து வளர்த்து படிப்பிச்சு ஆளாக்கினது எங்களோட அம்மம்மா. அவங்களும் 2007 தவறிட்டாங்க.
1: Et là, ton oreille est pas assez loin. Elle est derrière ta mâchoire.
0: Ah, ici, il faut mettre.
1: Il faut en mettre.
0: On commence.
1: Ok.
0: Avant qu'il y ait un time là, vendu, elle est comme maman France là, de cranga. Samadhan open dem nadanda time vendu. Il a engagé avec Vandi rendar. Anne niram, engar amma ma vendu. Thane kupurage, engar naal perim France gurdte vira soli kurtirnanga. Naanum enodiya mutta sahodiri indan France gvera mudima irundade.
1: Pas tout à fait non plus. Hein. Après moi, l'oreille n'est pas finie ici. Hein.
0: Oui, moi je voulais mettre la terre là-bas.
1: Ouais. Là, c'est juste la matière, c'est le volume hein, qu'il faut juste.
0: Ouais.
1: Et puis.
0: Inge France, pendant le time, nan nuriya sitpangal paaten, rumba periya periya sitpangal, enna rumba adu vandu kavandathu. அது எப்படி செய்கிறாங்கன்ற ஒரு குயோசித்து எனக்கு தோணிச்சு. அதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அதுவும் ஒரு வகையில் என்ன தூண்டினதுன்னு சொல்லலாம். இதுதான் நான் ஃபஸ்ட் டைமாக ஒவ்வொரு நுணுக்கமாக கண் குவாயெல்லாம் படித்து படித்து செய்கிறதால இப்போவே நிறைய மாதம் எடுத்துச்சு. மேபி நெக்ஸ்ட் இயர் முடிப்பேன்னு நம்புகிறேன். அது எங்களோட அம்மம்மா அவங்களோட பேசிவ பாக்கியம். அவங்களோட பேரில் ஒரு ஒன்றை நான் ஸ்ரீலங்காவில் செஞ்சு என் கையாலேயே அவங்களோட சிலியை வச்சு எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்ற ஒரு இதில் தான் சிற்பம் பழகிறதுக்கே வந்தேன். Comment c'est quoi ça?
2: Il y a longtemps parce que j'ai fait autre chose entre temps, donc j'ai séché, je l'ai repris, donc voilà.
0: Ah,
2: ouais.
0: Ah ouais. Moment.
2: D'accord, elle est finie en fait.
0: Oui, c'est vrai, ça tient, c'est.
2: Oui, voilà.
0: Now, France, je vais dire que je suis un peu French, je suis un peu plus de temps, je suis un peu plus de temps. Non,
3: Sarah, tu parles de.
2: Oui.
3: C'est ma grand-mère que je voulais faire. Oui, voilà. Les plus vivantes.
4: ரெண்டாயிரத்தி 2014 கல்யாணம் கட்டின மனைவி பேர் லாவஞ்சா. எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கணும். எனக்கு வந்து 4 சகோதரர்கள். மூத்த காஞ்சி இருக்கிறான்.
5: நானும் போன ஸ்ரீலங்காலாம் பார்த்து அங்கே அம்மா தான் அரேஞ்ச் பண்ணேன். அப்போ அங்கே போய் மாதிரி பண்ணிட்டு சந்தோஷம் அதில் வடிவாங்க மாதிரி காசு. அப்போ முதல்ல எனக்கு அது பிள்ளைங்க கேளே இவர் கஷ்டப்படுற இதுக்குள்ளே போய் இதுக்குள்ளே போய் இதுக்குள்ளே போய் முடிய போனால் இரவு அதே நோக்கம் அதே சிந்தனை அவ்வளோ ஒரே ஓட்டம் தான் ஆளை பிடிக்கவே இடாது. அது எங்களுக்கு ஒவ்வொரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு போய்க்குள்ள அதில் அவருக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கக்குள்ள எனக்கு அப்போ விளங்கிச்சு இவர் எடுத்த முயற்சி வந்து
4: செய்ய மாட்டாங்க. அப்புறம் விசா தந்த பிறகு முடிவாயிடுச்சு. இங்கே தான் வாழ்க்கை என்று

0: ஃபோர்டீன் இயர்ஸ் வந்து அந்த வயசில் தான், 14 வயசில் தான் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ பார்த்து வளர்ந்து இருக்கு மூன்று பிள்ளையோட.
1: சூப்பர் ஜூஸ் அதான் சாப்பிட்டு எவ்வளோ சும்மா சாப்பிட ஜூஸ்.
0: ஸோ மகன் பிறகு கேட்க ட்ரை பண்ணும் ஒரு ஒரு மேபி ஒரு 2 வீக்ஸ் பிடிச்சோம் அதை தமிழ் கேட்குறது. பட் அது நார்மலாக இருக்கிற ஆனால் சார் ஓகே அது நீ நாங்கள் மாறையில் அது நாங்கள் ஃப்ரெஞ்ச் கேட்போம் ஆனால் அப்பா அம்மா அவியல் தமிழ் கேட்கட்டும் வந்து விட்டது. முந்தி அந்த குமுத புத்தமாக தான் இருந்தது நியூஸ் பார்த்தது. ஸோ எனக்கு விஜய் படம் நியூஸ் தெரிஞ்ச ஆசை இருந்தது. ஸோ அம்மா பிடிச்ச ஓகே இல்லை என்ன இருக்குது என்ன இருக்குன்னு அப்படி அப்படி அப்படி தான் நான் தமிழ் வாசினேன். ஸோ அதே மாதிரி ஐ திங்க் இப்போ எங்களோட புள்ள தமிழ் பாட்டு கேட்டு தமிழ் படம் பார்த்து ஒரு தமிழ் டெஸ்ட் வரும் நினைக்கிறேன். எங்கட ஒரு ஹிஸ்டோரி மாதிரி இப்போ நான் இங்கே பிறந்து வாழ்ந்தாலும் எங்களோட அப்பா அம்மா இவட அம்மா சிலங்கன் தமிழ் எங்களோட புள்ளே எங்களோட தமிழ் மொழியை மறக்கக்கூடாது. நாங்கள் ஃப்ரெஞ்சு தான் ஆனால் ஃப்ரெஞ்சு தமிழ்

0: Le losange à chaque côté écho, c'est diagonale perpendiculaire.
1: Réparer et préparer, c'est la même chose pour toi?
2: C'est pas dépendant quand même, c'est un petit mot, non?
3: En emporter, sans repas. C'est pas sans repas.
4: நான் ஜூனியர் சிட்டி போனதும் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து படிக்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஸோ நான் அதை ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாகவும் அவங்களுக்கு படிப்பிக்கிறதோடு நானும் படித்து கொடுக்கறது எனக்கு ஒரு ஹாப்பினஸ்.
0: ரூபியா இக்ஸ்
3: வாலா பஸ்டு சே ப்ளூரியல்.
4: இலங்கையில் கல்வி முறையையும் ஃப்ரான்ஸில் இருக்கிற கல்வி முறையிலையும் நிறைய டிஃப்ரெண்ட் பார்த்தேன். எங்களோட பாடத்திட்டங்களில் வந்து இப்படியான ஆளுமைகளை கற்றுக் கொடுக்கறதெல்லாம் குறைவு. நான் இங்கே வந்து ஆளுமையான மனிதர்களை கற்றுக் கொடுக்குற இதை வந்து பார்த்தேன் இங்கே ஜிஎஸ் ஸ்டடீஸில். எனக்கு ஸ்ரீலங்காவில் நான் படிக்க எனக்கு முதலாம் சுத்தப்போர் ரெண்டாம் சுத்தப்போர் பற்றிய எந்த இதுவுமே இருக்கல. இங்கே வந்து அதை நான் ஆழமாக கற்றுக்கொண்டேன்.
1: Ici, ça ressemble à quoi quand on fait comme ça?
0: Rectangle, rien.
1: N'est-ce pas?
0: Oui,
1: si, rectangle.
4: Quand on parle langue, que nous pouvons, nous langue calme de vivre là, une âme, une petite de telle vente, loyer sandrika ou artiste sandrika ou, et d'autres de sade chicondre, and the nat la boy, nous calme vivre. La
5: parole est là. அக்கா நீயும் அங்கே இருக்க நிறைய ஸ்போர்ட்ஸ் எல்லாம் செஞ்ச நீ தானே இங்கே வந்து
6: கேர்ள்ஸுல பேட்மிண்டன் இது இங்கே நல்லா ரீச் ஆகும். இங்கே பேட்மிண்டன் கேர்ள்ஸுக்கு தான் கூட

அவங்கதான். நான் சிலங்காலி இருக்கீங்க ரொம்ப அமைதியா புக்கமான ஒரு பிள்ளையா தலை குனிஞ்சு தான் நடப்பன் போவன் வருவன் அந்த மாதிரி தான் இருந்தேன். இப்படி தலை நிமிர்ந்து ஒரு பெண் வந்து கம்பீரமா சுதந்திர

0: என்னோட கடையில் மொத்தம் வந்து 14 பேர். அதில் 3 பேர் பிரெஞ்சாக்கள், வீக்கில் இருக்கின்றார்கள். மற்றது எல்லாம் எங்களோட ஸ்ரீலங்கன் ஆக்கள், இந்தியா ஆக்கள், ஒரே மொழி ஆக்கள். அஞ்சு ஹவுஸ் அவங்களும் இப்படி கஷ்டப்பட்டு இப்போ என்ன மாதிரி இப்படி கடவுள வேலையை செய்து அண்டி பெரிய பெரிய இதுவெல்லாம் இருக்கிறாங்க. அது வந்து சந்தோஷத்தை பெரிய விஷயம். எங்கடாக்கள் முன்னோரணும், எங்கடாக்கள் இப்போ என்ன மாதிரி அவையிலும் வந்து போட்டியில் வின் பண்ணணும், ஜெயிக்கணும்ன்ற ஆசை இருக்குது. எதிர்காலத்துலேயும் வேறு ஒரு ஆக்களுக்கும் சொல்லி கொடுக்குற மாதிரி இந்த தொழிலை எல்லோரும் முன்னோரணும்.
1: Okay. 5, 6, 7, 8, 1, 2, 3, 4, 5, 6. Ah non, ouverture, stylé.
2: டான்ஸ் மேரேஜ்க்கு டான்ஸ் ஆடிக்க ஆக்கள் தப்பா காய்ப்பினும். ஆனா என்ன பவுடிதா டான்சஸும் தேவை. ஆனா உங்களோட விட்டு மகளே இருக்க கூடாது. என்ன இது இப்படி ஆடுறா, என்ன வெக்கம் இல்லையா, அது காய்ப்பினும்.
3: Est-ce que dans votre famille, soit les parents, la tante, la Siti, Beliama, qui vous voulez, est-ce que vous avez eu des remarques ou subi des remarques ou un mauvais regard?
4: Mais par contre, mon père, il n'était pas contre, mais il ne voulait pas que je sois au prestat de mariage et tout. Mais c'est juste parce qu'il avait peur des autres, pas de moi, mais enfin, des...
5: Comment les autres...
4: Ouais, comment les autres, ils vont me regarder, etc. Mais spectacle, il a toujours été d'accord.
2: இல்லாத இப்போ இப்போ தான் ஓப்பன் ஆகிக்கணும். டான்ஸ் ஆகிற கேர்ள்ஸும் சரி, இப்போ பேச தப்பாக கேட்குது. இப்போ நீங்கள் என்ன மேரேஜ் பண்ணாலும்
5: எல்லாரும் ஆடுவாங்க,
2: கேர்ள்ஸும் பாய்ஸ் கூட கூட குத்துவோம்.
4: Au début, ma mère, elle était toujours d'accord, mais sauf que les proches, ils faisaient de l'hypocrisie, il y avait de l'hypocrisie. Après, ma mère, elle les a dit face à face, comme quoi, oui, moi, je fais confiance à ma fille, et c'est comme, c'est de l'art. Ouais, voilà, c'est de l'art. Et comme du Bharatanatyam, ça aussi, c'est une danse.
6: La France, c'est le Bharatanatyam, c'est une danse, c'est une danse. ஆனால் குத்து டான்ஸ் செஞ்சால் நாங்கள் நல்லா பண்ணிடலாம்.
2: ஸோ அந்த இமேஜ் போயிட்டு அந்த நீ அந்த தப்பாக இருக்குது அப்படி இருந்து. ஸோ நான் இங்கே அடுத்த ஜெனரேஷன் நல்லா ஓப்பனாக இருக்கணும் எங்களோட. இப்போ வந்து நாங்கள் டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம் ஒன்றடியாக. நாங்கள் ஒன்றாலும் ஒன்றா ஆடையில. ஸோ ஒன்றா ஆடுவோம் வந்து நோவல். இவர் அம்மாவுக்கு பிடி, இவர் அம்மாவுக்கு
6: தெரியாது, நான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுறதுண்டு. அதான் அந்த ஷோல தான் பார்த்தவா எல்லாருக்கும் முன்னுக்கு நாங்கள் சேர்ந்து ஆடுறது. ஸோ ரெண்டு பேரும்
2: தமிழ்நாட்டுலேயே இந்த கைவினம் என்ன இதில் ஓவர் ஆடினம் அப்படின்னு. ஸோ ஓகே, எங்களை கல்யாணம் முடிச்சா ஓகே, அது அவரோட வைஃப் என்ன செய்யலாம். இவட அம்மா எங்கட அப்பா கரைச்சு சரி கல்யாணம் பண்ணி போகுது. உடனே ஒரு 6 மாதத்துக்கு பிறகு கல்யாணம் ஆகிடுச்சு. இப்போ மோஸ்ட்லி எனக்கு வயசு போயோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதோ, ஓகே நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எங்களுக்கு என்ன தெரியுமோ ஷேர் பண்ணணும். எங்களோட குத்து பாட்டு தமிழ் பாட்டை இன்னும் கூட வைடராக காட்டணும். எங்களோட கல்ச்சர் இருக்குல்ல, மற்ற கல்ச்சருக்கு தெரியணும் இந்த கல்ச்சரை பற்றி. மெயினாக இதுதான் எங்களுடைய இப்போ எங்களோட அப்பா அம்மா அந்த டைமில் எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கதைக்காமல் எப்படி பிள்ளைய வளர்த்த இனம் இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான். ஸோ அதுக்கு அந்த மரியாதைக்காகவே நாங்கள் மறக்கக்கூடாது. ஃப்ரான்ஸாக தான் நாங்கள் இவ்வளோ நல்லா இருக்கிறோம். ஸோ எனக்கு ஃப்ரான்ஸும் தமிழும் ஒரே இதுதான். எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு ஒரு ட்ரீம் வேலி. ஐ மீன் சீரியஸாக விளைச்சோம், அதுக்கு பலன் கிடைச்சிருக்கு.
3: நியூஸ் ஒன்று அந்த மெசேஜாக ஊஜியர் சே குறையும் ஊ இந்த லட்சியம் ஏ கொஞ்சம் ஊசி.

0: அதை தாங்கிக் கொண்டிருக்கிறோம். அது மிகவும் மிகையானது, பார்ப்பதற்கு வைக்கத்தக்கக்கூடிய ஒரு கோவில். ஆகவேதான் 1984 இந்த கோவிலுக்கு உலகத்தரம் வாய்ந்த ஒரு சான்றிதழ் அளித்திருக்கிறார்கள். வேர்ல்ட் யுனெஸ்கோ அவர்கள் கொடுத்திருக்கின்ற ஒரு முத்திரை.
1: More than just the land of temples, Mahabalipuram is a hub for sculptors. These artisans here have preserved this ancient art form and ensured that every generation continues to keep this tradition alive.
2: Hi.
3: Hello.
2: Hi, welcome. How did you get into sculpting?
3: 1985 la appa inda work culture inda business start pannanga. And art enakku romba pidikum. Nariya enakku theriyum appa ellathiyum chinna chinna vishayala eppadi draw pandrathu ellame kattu kuduthirukanga. Naan valandhu varumbodhu avanga kudave appadi valarumbodhu inda idu mela nariya aasa.
2: So your father was a pioneer at this business.
3: Aama.
2: In this place, and then you took over. So you were like second generation of this shop.
3: Yes. மகாபலிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000-1500 ஷாப்ஸ் இருக்குது இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு. மகாபலிபுரத்தில் ஸ்கல்ச்சர் வந்து ரொம்ப ஸ்பெஷல். இந்தியா லெவல்லையே ஸ்கல்ச்சருக்காக காலேஜ் இங்கே மட்டும்தான் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்ட் அண்ட் ஸ்கல்ச்சர் சொல்லிட்டு இங்கே இருக்குது. ஏன்னா இந்த ட்ரெடிஷ்னல் ஒர்க்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை டெவலப் பண்ணுறதுக்காக தமிழ்நாட்டில் இந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த காலேஜுக்காக.
2: ஸோ everything over here is handmade,
3: fully handmade, but konja konjama nama vandu machineries ena support pannipanga adu enna naka rough cutting la nama man made use panna time consume adhigamaagum adukaga enna pannuvanga namukku machinery support use pannipanga fine finish ellame manual ah da pannanum நம்ம மிஷினரிஸ்லாம் பண்ணவே முடியாது. இந்த அளவுக்கு டீடைலிங் வராது. மேக்ஸிமம் 80% ஒர்க் வந்து ட்ரெடிஷ்னலாக ஹேண்ட்மேட் தான் பண்ணிட்டுருக்கோம்.
2: Why are we only using granite predominantly?
3: In our area, here in Mahabalipuram, in Kanjipuram surrounding, there is a stone. This is the sculpture of the first quality. Density, moisture content, everything is correct. That's why we have working flexibility. So, if we work with a minute work, it will be cheap. That's why we select this stone.
2: I really want to try my hands at making something like this. Well, not exactly like this. Maybe something small?
3: Sure. Yeah, you just try this one.
2: This?
3: Yes.
2: You sure?
3: Yeah.
2: Solid
3: yeah,
2: enough?
3: Yeah, yeah, no problem. Venga maadikna. Phone odaikira alladhu close varna. Ungalku eppadi ellam thonudho appala enak theva indha part remove pannanum.
2: Okay, done. This is a lot harder than it looks. And I think I'm really scared. I'm going to smash my finger to this.
3: உங்களுக்கு அடி விட்டுருக்கா? ஆ, நிறைய கையில் ஃபுல்லாக அடி விழுவோம். அப்போ தான் தென் ஒன்லி ட்ரை நின்று.
2: ஓ, கொஞ்சம் பயம் தான் கையை.
3: ஃபஸ்ட்டு சின்னதாக தான் பண்ண முடியும், பெருசாக உடைச்சா தான் உடையாது.
2: அவங்க முடிய போட்டா ஸோ இந்த மாதிரி ஒரு சைஸ் எவ்வளோ நாள் எடுக்கும்?
3: இந்த சைஸ் பண்ணணும் ஒரு 15 days ஆகும்.
2: அந்த டைகர்
3: 25 days ஆகும்.
2: ஸ்டார்ட் டு ஃபினிஷ் பாலிஷ் எவ்ரிதிங் எவ்ரிதிங். மை குட்னஸ், இட்ஸ் அ லாட் ஆஃப் வர்க் அண்ட் அ லாட் ஆஃப் லேபர். ஐ திங்க் வித் அ லிட்டில் மோர் ஹிட்ஸ் ஐல் டு ப்ரீட்டி வெல். ஆ, யெஸ் யெஸ்.
1: Today, Mahabalipuram is also home to a very different kind of artist. More than a decade ago, a few Australians made an exciting discovery on Kovalam Beach. The waves were perfect for surfing. So, they christened it Mahabs. And as they always say, the rest is history. Today, the local surfing community has embraced all aspects of surfing culture, including making their very own surfboards.
4: Sagar?
5: Hello.
4: Hi, bro. Nice to meet you. How did you get the interest to go into surfing anyway?
5: Okay, I'm a fisherman. Kovalam on the fishing village. So, fishermen are going most on the ocean. Kovalam on the natural and the Kovalam on the U-shape. So, on the U-shape, so wave on the always like a metal. Because surfing on the patina, so wave on the one side on the break. So, I'm not a foreigner. Ara amichanga. ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஃபாரினர் வந்து சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ பார்க்க சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட், ஓகே ஸோ புதுசாக எது வித்தியாசமாக பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கக்கிட்ட போர்டு வாங்கிட்டு ஸ்லோவாக ஒரு 5 பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்டிங்ல
1: சர்ஃபிங் கோவத்தில். Mahabalipuram became Mahabs in quite a short period of time. And the pioneers of the sport here are not too different from the people who invented surfing.
5: Hawaii la vandu first start aichi. So anga basically fishing community la start pannanga surfing.
4: Right.
5: So adu vandu pathinga nammala wood etti start pannanga. Then adukapra vandu pathinga so rich sport aichi. So adu porundhu konja inda board vandu pathinga cost vandu expensive aichi. Ena avu use panra wood.
4: Okay.
5: So andha mari po romba expensive. So
4: okay.
5: Remember back to like a fisherman kitty and the sport vandu. So India la.
4: Wow, amazing. So it's like going back in time.
5: Yes.
4: Over here in India. Yeah. And it's sort of like giving back to where it all started, which is with the fishermen.
5: Yes.
4: Ungloda appa vandu fisherman as well.
5: Yes. So fifth standard na fakchirken. So adukku fishing na not a life, full life. So adalindu surfing vandu. Surfing indhu pathina so the boat shipping. Because nare ella time vandu pathina so board vandu veliye poi vandu vaanga mudiyad. So romba expensive. So enakku indha vandu pathina so namma ya start panna mudiyad. Namba paakrom. நிறைய யூடியூப் அதெல்லாம் இருக்குது. ஓகே சார், பார்த்துட்டு நம்ம கற்றுக்கலாமே சொல்லிட்டு ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். திஸ் இஸ் வி ஆர் ஸ்டார்டிங் லைக் ரைட். ஸோ இப்போ தான் இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேப்.
4: ஓகே, முக்காவாசி பேர் வந்து இந்தியாவில் தான் ஆர்டர் பண்ணுறாங்களா இல்லை வெளிநாட்டிலேருந்து ஆர்டர் வர்றதா?
5: மோஸ்ட்டாக லைக் ஃபாரின், லைக் ப்ரொஃபஷனலாக பண்ண சொல்லி லைக் ஃபாரின். ஸோ இப்போ ஒரு ரெண்டு மூணு கம்பெனி வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ போர்ட் ஷேப்பிங். ஸோ மேபி லைக் ஃபியூச்சரில் வெளியிலேருந்து வாங்கின அவசியம் இல்லை.
4: திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் டன் board, no?
5: Yeah, so almost done. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹார்ட் கோட் சொல்லுவாங்க.
4: ரைட்.
5: ஸோ லைட்டாக சேண்ட் பண்ணிவிட்டு வி ஹவ் டு புட் லைக் ஹார்ட் கோட். சைனா இருக்குல்ல,
4: ஆமாம்,
5: தட் பார்ட் இருக்கக்கூடாது. பிகாஸ் ஒன் மோர் கோட் போடுறோம்ல,
4: ஓகே,
5: போய் அட்டாச் ஆகும். You can see like grip.
4: Yeah,
5: this
4: yeah,
5: is
4: yeah.
5: enough.
4: This is enough?
5: Yes, yes. So now we can take like a resin.
4: Uh-huh. Hard enough?
5: Yeah, hard enough, yeah.
4: Ah, right.
5: So then you can go.
4: How long does it take to do one surfboard?
5: 10 to 15 days. Like a shape panna solli kuda vandu pathina, so you have to see exactly like a line properly,
4: right,
5: a channel, this rail, this is not like very important. One thing's like wrong, no? Board performance not doing like good.
4: Oh.
5: Compared to this, like shaping part like a very important.
4: Will you teach me surfing?
5: Yes, maybe sometime.
4: Sometime?
1: It is wild how Mahabalipuram is home to both traditional sculptors and the more modern surfboard shapers. But I have a feeling this part of the East Coast Road offers way more than just craft work.
6: Australia wants teens off social media and he's fighting back by taking the government to court.
7: What happens if you lose?
8: We will keep challenging the ban.
6: Others have found their way around it.
7: Are a lot of your friends still on social media?
9: Yeah, 85%, 90%.
6: What will it take to keep kids off social media? Talking Point, Sunday on CNA.
10: On this episode of Singapore Hour, it's island thrills and seaside chills at this waterfront town.
11: Prawning is something that is very unique to Mongolians.
10: Plus, the secrets to staying chic on the cheap.
12: If auntie and I'll go look at you, yeah, I think you're doing something right. Yeah.
10: And a duo adding a dash of Balkan spice to paradise. Your weekly dose of what's fresh and fun on Singapore Hour, Friday on CNA.
13: China's rise started on the coast. Today, it's building its next growth pole thousands of kilometers inland.
14: This is not just another new station. This is the world's biggest railway station.
13: Can Chongqing and Chengdu become China's next growth engines?
15: The idea is to foster economic cooperation.
13: Insight, Thursday on CNA.
16: CNA 938, news you can trust to start your day informed, to navigate your finances and your world, and to make sense of what matters. CNA 938, news you can trust.
1: When Mahabalipuram became more accessible to the rest of Tamil Nadu via the East Coast Road, life was bound to change for the businesses here. With modernity from the cities closing in on them, many here turn to sustainability as a way to upkeep their traditional way of life.
4: Hi.
17: Nice to meet you.
4: Thank you for having me.
17: Welcome to the fam. The farm dates back 50 years.
4: Right.
17: It was started by my in-laws in 1974. Primarily, always been a dairy farm. And because we have the cows and buffaloes, we have access to so much of manure.
4: Right.
17: And, you know, it allows us to do some organic farming. To hold on to a farm like this, you've got to be creative and inventive about the things that you do.
1: The farm really did get creative. From being just a dairy farm initially, today it has a restaurant specializing in a farm-to-table approach and a shop that retails delectable goodies like pickles, jams, condiments and, wait for it, cheese!
4: You can't tell me that you make all of this over here.
17: We do, actually. 17 different cheeses are what we make on the farm.
4: We have a Tom cheese.
17: What's beautiful about a Tom and the reason we chose it is because by nature of the simplicity in its method of making, a Tom sings of the flavors of that particular location. What are your cows eating? What are the grasses in that particular season or that particular altitude? A Tom will always be named after the village that it is made in.
4: Okay.
17: As a result of which, we have Tom the Cemetery, which is
4: Tom
17: the name
4: the
17: of
4: cemetery.
17: Our village. Yeah.
4: Amazing.
18: Wow, I was not expecting this spread.
4: From, I mean, being born into this dairy farm and then moving it to this business and now making cheese.
19: Yeah. Since we are farmstead and artisanal, so the cheese is made on the farm where the cattle are. The milk doesn't come from outside. So it's really super fresh.
4: So you just kind of have to get creative. I mean, the methods don't really change other than you trying to make sure that you create the right kind of environment with whatever you have accessible
19: so
4: to you.
19: Basically Indian jugaad, you can say.
4: Jugaad.
19: You have to use jugaad and, you know, figure out how to do it because you don't have the conditions existing, but you can create the conditions.
4: Yeah.
19: There's a lot of trial and error. And today with the internet, there's so much connectivity. We can talk to so many people. You can see what other people are doing. There's so much information and knowledge available out there. It's a matter of searching and sifting through and you get a tip and then you take it on from there, you know.
4: Tom de Sermangen. Let's give it a shot. This is just cow's milk?
19: Just cow's milk.
4: I'm amazed at all the cheeses and this is really tasty. It's nice and soft and...
17: Wow. It's creamy.
4: Yeah.
17: This is the taste of the farm.
4: If this is the taste of your farm, I would like to live here.
19: Dhanasekhar here is going to teach you how to milk a cow. Come. She won't kick him, but if she doesn't know you. Very good. Yeah, cool. That's good.
4: 2 liters.
19: There you go. Can you see the foam on it?
4: It's a lot thicker.
19: Yeah. This is basically the mozzarella curd. And so now we're going to add some hot water into it.
4: Right.
19: Now you'll see it's starting to melt and stretch.
4: Yeah,
19: can you see the bits of stretch there?
4: Yeah. So what do I do?
19: Yeah, you just lift it up a little bit and then work the next section. Yeah. And then you look at the bottom. You want to make sure that it's all evenly heated up, right?
4: Right. So how do you stretch this part? How do you stretch
19: it? Yeah, you can fold it in. Do whatever you'd like.
4: Okay,
19: yeah.
4: Okay.
19: Just making cheese is a lot about just common sense. Put them in like this. Get them nice and cold. Yeah.
4: Like this way.
19: No, hold it with both hands.
4: Uh-huh.
19: Yeah. Yeah. Okay. Yeah. So try to make it nice and tight up here. Yeah. With your hands like this. Yeah. There you go.
4: And
19: see how shiny the top is, right?
4: Oh, that is so beautiful.
19: Yeah.
1: Apart from being a haven for cheese, the farm is an oasis from the urbanization at its doorstep. But they've done this whilst modernizing. Unique. Yet, it makes sense.
19: The one thing is that we don't want to become industrial and we don't want to become large scale. So that's important to us to keep it within a certain scale.
4: Yeah.
19: You know, there's only that much water that we can use in this area.
4: Of
19: so how to strike that balance? We have to find ways to earn a little more, but at the same time, not change a lot of what we do the way we do.
1: The farm is a great microcosm of Mahabalipuram and the East Coast Road. Life has definitely evolved here, but not to the point where tradition has become a distant memory. I would say a fine balance has been struck.
16: Saturday on Japan Hour. Journey through Japan's World Heritage Sites. Where every age-old onsen offers a timeless retreat.
20: Yeah, this is Japan. Very Japanese.
16: Every overnight temple stay becomes a story.
20: Never imagined I'd be staying in a room like this.
16: And every shrine keeps tradition alive. Japan Hour, Saturday on CNA.
6: Japan Hour is brought to you by Sumitomo Corporation. MUFG, committed to empowering a brighter future. Zip Air, all flights, all seats, free high-speed Wi-Fi available. IHI. And Takashimaya, visit our Mid-Autumn Fair, 20th August to 25th September.
21: No coding skills? She built her own app anyway.
22: What I thought programmers could do, I could do it now.
21: How this couple saves up to 90% of what they earn while living on the road. Their restaurant was failing. Could social media save it? On Money Mind, Wednesday on CNA.
23: How do you feed billions of people as climate change accelerates?
24: Paddy rice cultivation is a major source of global methane emissions.
25: When production is disrupted, the impact is felt across the community.
26: Farmers say olives are a rare bright spot in stressed farmlands such as this one.
23: CNA correspondent explores the solutions that are taking root across the region. Feeding Asia's future, Wednesday on CNA.
27: East Asia, a region steeped in history, now helping to write the future of our world.
28: From the corridors of power to the region's most remote corners, we'll break down the news driving some of the world's largest economies and explain why it matters.
27: On East Asia Tonight, with me, Otelli Edwards.
1: The East Coast Road has been a force of transformation for Mahabalipuram and its people. For one particular group, the development has been life-saving. Referred to as Irulas, they are a tribe internationally renowned for their snake-catching abilities.
29: இங்கே க்ரோக்கடைகள் தாங்க அதாவது முதலைப்பண்ணின்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் அவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக வேலையை கொடுத்திருக்கிறார்கள். அந்த வேலை மூலியமாக அவர்கள் விஷத்தை எடுக்கின்ற தன்மையை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து ஒரு மருந்தாக உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள்.
1: The Madras Crocodile Bank Trust is a reptile park that is home to 33 species of Komodo dragons, turtles, and crocodiles.
30: The stock board lay there the Nala Vidamana snake, Madana, venomous snakes. This is a snake's very angry. This is a rustle swiper that making the hissing sound is warning.
4: Hi, Vishnu.
30: Hello, sir.
4: Super, super. Thank you so much. Thank you so much for having me here today.
30: Thank you, sir.
4: Okay. நீங்க வந்து இந்த இருளா கம்யூனிட்டில இருக்கிற ஒருத்தர்.
30: ஆமா சார்.
4: உங்களோட கம்யூனிட்டி பத்தி சொல்லுங்களேன். ரொம்ப வித்தியாசமான கம்யூனிட்டியா இருக்கீங்க.
30: ஆமா சார். நாங்கள் இருளா கம்யூனிட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா முதல் வந்து காட்டுக்குள்ள தான் சார் அதிகமாக இருக்க ஆரம்பிச்சோம். ஓகேங்களா. இப்போ வந்து நிறைய ஃபெசிலிட்டி நடக்கிறதுனால இப்போ நாங்கள் இருக்கிறது இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. இது இல்லாமல் என்னோட கம்யூனிட்டியில் வந்து நாங்கள் இருளர்கள் தொழில் கூட்டுற சங்கம்னு ஒன்று வச்சுருக்கோம். அந்த சங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இருளர்களை நம்பினாங்க. யுஎஸ்ஏல போய் பாம்பு பிடிக்க போய் வந்தாங்க.
1: In 2017, two Irulas were invited to Florida to hunt down Burmese pythons in the Everglades because the non-native snakes were posing a huge threat to the diversity of the national park. After catching more than 20 pythons in 4 weeks, the Irulas were awarded the Padma Shri, one of the highest civilian honors in India.
30: இப்போ நாங்கள் ஒழுங்காக பப்ளிசிட்டி ஆகிடும். இப்போ எங்களோட கம்யூனிட்டியில் என்னென்ன தேவைகளையும் கவர்மெண்ட் அவங்களே எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க.
4: சூப்பர்.
30: இப்போ என்னோட கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 56 ஃபேமிலிக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க.
4: இப்போ வந்து பிடிச்சி பாம்பு பிடிச்சி என்ன செய்வீங்க?
30: இங்கே தான் எங்களோட சங்கமே இயங்குது. இங்கே எடுத்துகிட்டு வந்து அந்த பாம்புகளை மெயினாக கொடுத்து அதிலிருந்து விஷம் எடுத்து தான் மெயின் மெடிசனாகவே ரெடி ஆகுது.
4: ஓகே.
30: பாம்பு கடிகளுக்கு முக்கியமான மெடிசனே அதுதான், அந்த பாய்சன்ல இருந்து
4: தான். எந்த வயசில் மொதல் பாம்பு பிடிச்சிங்க?
30: எனக்கு வந்து கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 5 வயசுலேருந்தே பாம்பு பிடிக்கிறது தான் சார்.
4: அஞ்சு
30: விளையாட்டு பொருளே அதுதான் சார், பாம்பு தான்.
4: I really, really, really want to

0: The Irula tribe was once left behind, and now they are at the forefront of medicine, using their traditions to save lives. I find this concept fascinating. On another note, the last one in fact, my producer has arranged something very special for me.
1: So you saved the best for the last?
2: Yep, with your coordination, we just wanted to make sure we got everything else. So even if you wipe out...
1: Wipe out? Me? Not a chance.
3: So, மொத வாட்டி அவங்க வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது எப்படி இருந்துச்சு? லைக்
4: அவங்க கற்றுக் கொடுக்காமே கற்றுக்கணும். ஸோ அதனால் அவங்க ரொம்ப ஹாப்பியாகி ஸோ ரெகுலராக நமக்கு போட் கொடுக்க
3: ஆரம்பித்தாங்க.
0: True to his promise, Shekhar finally brought me out to the coast to squeeze in a surfing lesson. And that's when I learned he was so much more than just a surfboard shaper.
4: என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மூட இதுவே கோ கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ போர்ட் ஷேப் பண்ணது. தென் கோ வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃப் ஸ்கூல் கோ கைண்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வில்லேஜ் கிட்ஸ்க்கு வந்து இந்த டீச் பண்ணுது, அவங்க ஹேர்னா ஹெல்ப் லைக்கு ஸ்கூல் ஃபீஸோ இல்லை அந்தமாதிரி என்ன பண்ணணும்னா ஸோ அதுலேருந்து So partner.
5: Brilliant, you have a very nice ecosystem.
4: Yes. So pop, left feet,
5: bob,
4: left feet. So left leg first aid vachingla, so adukku peru undu regular.
5: Yeah.
4: So right leg eduthu vachina, so adukku peru undu goofy.
0: After a crash course in surfing techniques, it was finally time for me to ride the waves. Or at least try to.
4: So today like a wave, little bit like a rough. That current also you have to check before. Okay, so today we are water moving like a left to right. Okay,
5: none.
4: Here?
5: None.
4: Yeah. Wish me luck.

கொஞ்சம் அடிச்சு கோணமாக கட்டி உடையும். இப்போ பட்டர் 34 சென்டிமீட்டர் அகலத்துக்கும் 41 சென்டிமீட்டர் நீளத்துக்கும் எடுக்கணும்.

2022 வாஸ்தவாலயம் பவன் சுக்ரன் முதலாக வந்தேன். அதுக்கு பிறகு 2022 உருவஸ்வதியில் வந்து மூன்றாம் இடம். எல்லா பக்கமும் பட்டாவும் விசஞ்சமாகவும் இருக்கு. நான் ஸ்ரீலங்காலேருந்து வந்தேன். அந்த இதால் பேரிஸுக்கு வந்தேன். வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. 2006 இப்படி பேக்கரியில் கடவுள் வேலை கிடைச்சது. அதுக்கு பிறகு இப்படி பெற்றுச்சிரு இது வேலை பழகி என் நேரம் முடிய நான் நிற்பேன். இப்போ 3 மணிக்கு முடியாண்டா நான் 4-5 மணி மட்டும் நிற்பேன். நண்டு அங்கே எனக்கு செஃப் ஆக்களோட பசம் பாஷோக்குள்ள வேலையை பழகினான். அதுக்கு பிறகு தான் பெற்றுச்சிரு ஐட்டங்கள் கேக் ஐட்டங்கள் அதுக்கு பிறகு நான் அதுக்கு பழகினேன். முடிஞ்சது. இனி இதாக 1 மணித்தாலும் புளிக்கோக்கு வச்சுட்டு புளி சாப்பிட்டிக்கவும் அது ப்ரொவேல செய்யலாம். பான்சோக்கில் செய்யலாம். முதலீக்கு வந்து

0: 나온 거 이게.
1: கலவரம் வந்து ஒரு அப்படி இருக்க முடியாது, ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி கேக் செய்கிறாளா இல்லாட்டி இப்போ பான்னு செய்கிறாளா ஏதாவது வேறவன் மண்டை காண்டி வாழ்ந்துட்டோம் போயிட்டோம்ன்ட்டு கூடாது, ஏதாவது ஒன்று ஜெயிச்சு போகணுன்ற ஒரு ஆசை. அது சின்னல இருந்துருக்கு,
2: ஒன்று கீழே ஒன்று மேலே சாப்பிடக்கு ரெண்டு கேரை பக்கமும் சொக்குலாக இருக்கும், சாப்பிடக்கு நல்லா இருக்கும்.

0: ஆறு மாதம் மலேசியா வந்தாங்க. மலேசியாலேருந்து இப்போ பாலி நண்ட நாட்டுக்கு போய் அதுலேருந்து இப்போ பெருசுக்கு வந்தான். அக்கா வந்து 2000 வந்தாங்க, நான் வந்து 2004 ஜாயின் பண்ணினான். அப்போ அவள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாள் இந்த வர்றதுக்கு.
1: நான் உங்கள் கொமோசி மேட் பேட்டிங் உங்கள் கொமோசி மேட் சிறுவப்பிள்ள
0: வந்த மூட்டம் பிரெஞ்சும் கலைக்க மாட்டேன், அப்போ இங்கிலீஷ் தான். அப்போ பாச தெரியாதால கொஞ்சம் கஷ்டப்பட்டான். தமிழும் பிரெஞ்சும் படித்த ஒரு இதுக்கு போனான் கிளாஸுக்கு. அதே மாதிரி பிரெஞ்சு ஸ்கூலுக்கு போனான் 6 மாதமாக. ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கிட்ட பிடிச்சிது. ஆனால் அப்படி இப்பயும் சில சில இதுகள் வந்து கஷ்டம். இங்கே பிறந்த பிள்ளைகள் மாதிரி கதைக்கிற கஷ்டம், மற்றபடி கதைப்பது

0: Okay, okay.
1: Y'a pas de temps mort.
2: Mais c'était ça.
1: C'était ça, il y avait une meuf qui était à quatre pattes, l'autre elle était debout.
3: Pas nous, mais vous l'avez fait vous aussi, non?
1: Aussi, nous, il y en a un qui vient vite pour la chanson, qui se met le truc, elle monte.
3: Qui vient un.
1: Et après.
4: So, நாங்க ரெண்டு பேரும் இங்கே தான் பிறந்து வளர்ந்தது. அப்பா இப்போ வந்ததுன்னு தெரியாது, பட் மேபி 80s வந்திருப்பேன். இப்போ இந்த அம்மா வந்துவா.
5: என் அப்பா ஃப்ரெஞ்ச்காரன், அவர் சர்ச்சில் ஹெல்ப் பண்ணுறவர். ஸோ ஸ்ரீலங்காவுக்கு போய் ட்ரிப் பண்ணவர். ஸோ என் அம்மா மீட் பண்ணவர். அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் செஞ்சு இங்கே வந்தவங்க.
4: நாங்கள் இருந்த ஏரியாவில் அந்த நீ தமிழ், நீ இந்தியா, அந்த இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணல. ஒரு ஃப்ரெஞ்சு குடிமகனா நோபலாக வளர்ந்தோம்.
5: நான் சின்ன வயசுல இருந்து அந்த சித்தி கூட பரதநாட்டியம் அவ டான்ஸ் டீச்சர். ஸோ அவரோட கூடலாம் அவரோட தான் நிற்கிறது. ஸோ தமிழ் கல்ச்சர் வந்து அவரோட தான் நான் மெயினாக வளர்ந்துருக்கிறேன். டான்ஸால் நான் தமிழ் வாசிக்க எழுத பழையினன்.
4: அவன் என் அண்ணாட மேரேஜுக்கு ஒரு டான்ஸ் ஆடணும், யூடியூப்ல போட்டோம். அது நிறைய அந்த டைம்ல நிறைய வியூஸ் வந்தது. ஸோ அதை பார்த்து இவருக்கு தெரிஞ்சவரா இல்லை ஒரு ஷோ ஆட கேட்டவன். நான் அந்த டைம் டான்ஸ் ஆடுறதில்ல. ஐ மீன் டான்ஸ் வீட்டை சும்மா விஜய் டான்ஸ் பார்த்து வீட்டை சும்மா டான்ஸ் ஆட
5: பெரிய டான்ஸ் ஆடுறது நினைப்பு.
4: அந்த டைம் அந்த ஸோ அந்த ஷோஸ் ஆடி இல்லாமல் பிடிச்சிது. சார் என்ன புது குரூப்பாக இருக்கு வந்து அதுலேருந்து கிட்ட ஓகே நீங்கள் ஷோஸ்க்கு வந்து ஆடுறீங்களா, மேரேஜ் காரங்க நாங்கள் பே பண்ணுறோம். ஸோ வந்து ஓகே வசி நாங்கள் ஆடுவோம் வந்து முடிவெடுத்தது. இந்த கல்யாணம் முடிச்சோன்னே அடுத்த மாதம் கலா மாஸ்டர் அசிஸ்டன்ட் கோகுலனா வந்துடுறீங்க ஒரு ஷோவுக்கு. அதை எங்களை பார்த்துட்டு ஓகே ஒரு நல்லா ஆடுறீங்க, ஸ்வீஸோ டான்ஸ் காம்படிஷன் இருக்குது, கலா மாஸ்டர் அங்கே வரா, ஸோ நீங்கள் அங்கே வந்து ஆடுவோம் வந்து. ஸோ அங்கே நாங்கள் அந்த டான்ஸ் காம்படிஷன் ஜெயிச்சு. ஸோ கலா மாஸ்டர் தான் எங்களை செலக்ட் பண்ணுவார் மாநாடு மயிலாட சீசன் 10 வரத்துக்கு. ஒரு 9 இந்தியாவில் நின்றோம், ஃபைனல் மட்டும் போனோம். ஸோ அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து டான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி. இந்த இங்கே ஃப்ரான்ஸில் குத்தி டான்ஸ் பெருசாக ஒரு செய்தே இல்லை. இப்போ எங்களுக்கு ஒரு லக் மாதிரி ஓகே, நாங்கள் அதுக்கு நிறைய கஷ்டப்பட்டிருந்தாலும் ஒரு லக்குனுக்கு இந்தியாவுக்கு போயிட்டோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை இங்கே இருக்கிற ஆளுக்கு நாங்கள் ஷேர் பண்ணணும். ஸோ அப்படி அந்த இடத்த நாங்கள் கிளாஸ் ஓபன் பண்ணது.
6: No coding skills? She built her own app anyway.
7: What I thought programmers could do, I could do it now.
6: How this couple saves up to 90% of what they earn while living on the road. Their restaurant was failing. Could social media save it? On Money Mind, Wednesday on CNA.
8: On this episode of Singapore Hour, it's island thrills and seaside chills at this waterfront town.
9: Prawning is something that is very unique to Mongolians.
8: Plus, the secrets to staying chic on the cheap.
10: I think you're doing something right. Yeah.
8: And a duo adding a dash of Balkan spice to paradise. Your weekly dose of what's fresh and fun on Singapore Hour, Friday on CNA.

சொல்ல போனால் கேப்டன் நிறைய சின்ன இது எல்லாமே இருக்குது. அவனுடைய போவான் அடிக்கடி, ரெண்டாவது வேலை செய்ய நேரம் வேண்டுச்சு அடிக்கடி போவான். நண்பர்கள் தண்ணி பண்ண ஒரு ஆக்களை நண்பன் வாக்கா பொருள் வாங்கி கொண்டு வாங்கி கொண்டு கொடுப்பேன். எல்லாமே இருக்குது, தமிழ் பொருள் ஃபுல்லாக எல்லா ஐட்டங்களும் இருக்குது.

0: நான் வந்து 6 மாத குழந்தையாக இருக்கேக்க இந்த அம்மா வந்து தவறிட்டாங்க. எனக்கு 3 சகோதரங்க இருக்கிறாங்க, 2 சகோதரியும் 1 சகோதரனும். எங்களை சின்ன வயசுலேருந்து வளர்த்து படிப்பிச்சு ஆளாக்கினது எங்களோட அம்மம்மா. அவங்களும் 2007 தவறிட்டாங்க.
1: Et là, ton oreille est pas assez loin. Elle est derrière ta mâchoire.
0: Ah, ici, il faut mettre.
1: Il faut en mettre.
0: On commence.
1: Ok.
0: Avant qu'il y ait un time là, vendu, elle est comme maman France les deux cranges. சமாதான ஒப்பந்தம் நடந்த டைம் வந்து இலங்கைக்கு அவர் வந்திருந்தார். அந்த நேரம் எங்களோட அம்மம்மா வந்து தனக்கு பிறகு எங்கள் 4 பேரையும் ஃப்ரான்ஸுக்கு எடுத்து விட சொல்லி கேட்டிருந்தாங்க. நானும் என்னுடைய மூத்த சகோதரியும் தான் ஃப்ரான்ஸுக்கு வர முடியுமா இருந்தது.
1: Après moi l'oreille est pas finie ici hein.
0: Oui. Moi je voulais mettre la terre là-bas.
1: Ouais. Là c'est juste la matière, c'est le volume hein, qu'il faut juste.
0: இங்கே ஃப்ரான்ஸ் வந்த டைம் நான் நிறைய சிற்பங்களை பார்த்தேன், ரொம்ப பெரிய பெரிய சிற்பங்கள். என்ன ரொம்ப அது வந்து கவர்ந்தது, அது எப்படி செய்கிறாங்கன்ற ஒரு குயோசித்தி எனக்கு தோணிச்சு. அதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அதுவும் ஒரு வகையில் என்ன தூண்டினதுன்ட்டு சொல்லலாம். இதுதான் நான் ஃபஸ்ட் டைமாக ஒவ்வொரு நுணுக்கமாக கண் குவாயெல்லாம் படித்து படித்து செய்கிறதால இப்போவே நிறைய மாதம் எடுத்துச்சு. மேபி நெக்ஸ்ட் இயர் முடிப்பேன்னு நம்புகிறேன். அது எங்களோட அம்மம்மா அவங்களோட பேசிவ பாக்கியம். அவங்களோட பேரில் ஒரு ஒன்றை நான் ஸ்ரீலங்காவில் செஞ்சு என் கையாலேயே அவங்களோட சிலியை வச்சு எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்ற ஒரு இதில் தான் சிற்பம் பழகிறதுக்கே வந்தேன் நான்.
2: T'as commencé quand ça?
3: Il y a longtemps, parce que j'ai fait autre chose entre temps. Donc,
2: ah, saché,
3: je l'ai repris. Donc, voilà.
2: Ah, ouais. Un moment.
3: D'accord. Elle est finie, en fait.
2: Oui, c'est vrai. T'as bien fait.
3: Oui, voilà.
0: Now, France, c'est vrai que j'ai un seul coup de French. Je ne sais pas. Mais je suis venu à l'école. Je suis venu à l'école.
2: Non, Sarah, tu parles de.
3: Oui.
2: C'est ma grand-mère
0: que je voulais faire. Oui, voilà. Les plus vivantes.
4: ரெண்டாயிரத்தி 2014 கல்யாணம் கட்டின மனைவி பேர் லாவஞ்சா. எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கணும். எனக்கு வந்து 4 சகோதரங்கள். மூத்த காஞ்சி இருக்கிறான்.
5: நானும் போன ஸ்ரீலங்காவில் பார்த்து அங்கே அம்மா தான் அரேஞ்ச் பண்ணேன். அப்போ அங்கே போய் மாதிரி பண்ணிட்டு சந்தோஷம் அதெல்லாம் வடிவாங்க மாதிரி காசு. அப்போ முதல்ல எனக்கு அது விளங்க இவர் கஷ்டப்படுற இதுக்குள்ளே போய் இதுக்குள்ளே போய் இதுக்குள்ளே போய் முடிய போனது அதே நோக்கம் அதே சிந்தனை. அவ்வளோ ஒரே ஓட்டம் தான், அதனால் பிடிக்கவே இல்லாது. அதனால் எங்களுக்கு ஒவ்வொரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு போய்க்குள்ள அதில் அவருக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கக்குள்ள எனக்கு அப்போ விளங்கிச்சு. ஆ, இவர் எடுத்த முயற்சி வந்து
4: சில நாடுகளில் அதை செய்ய மாட்டாங்க. அப்புறம் விசா தந்த பிறகு முடிவாயிடுச்சு. இங்கே தான் வாழ்க்கை என்று

0: 14 இயர்ஸ் ஆஃப் அந்த வயசுல தான், 14 வயசுல தான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி
1: இப்போ
0: மட்டும் மறந்து இருக்கு மூன்று பிள்ளையோட.
2: Je veux pas de juice? Attends, là, ça va peut-être. Avant que tu manges, après juice.
0: So, Vangan, pour que quelqu'un, je ne sais pas non. Or, maybe or 2 weeks, pour que tu manges, tu manges. But, c'est normal. Alors, ça, ok. அது நீ நாங்கள் மாறி இல்லாது நாங்கள் ஃப்ரெஞ்சு காய்ப்போம். ஆனால் அப்பா அம்மா அவியல் தமிழ் காய்க்கிட்ட வந்து விட்டது. முந்தி அந்த குமுத புத்தமாக தான் இருந்தது, நியூஸ் பார்த்தது. ஸோ எனக்கு விஜய் படம் நியூஸ் தெரிஞ்ச ஆசை இருந்தது. ஸோ அம்மா பிடிச்ச ஓகே இல்லை என்ன இருக்குது என்ன இருக்குதுன்னு அப்படி அப்படி அப்படி தான் நான் தமிழ் வாசினேன். ஸோ அதே மாதிரி ஐ திங்க் இப்போ எங்களோட புள்ள தமிழ் பாட்டு கேட்டு தமிழ் படம் பார்த்து ஒரு தமிழ் இன்ட்ரெஸ்ட் வரும் நினைக்கிறேன். எங்களோட ஒரு ஹிஸ்டோரி மாதிரி இப்போ நான் இங்கே பிறந்து வாழ்ந்தாலும் எங்களோட அப்பா அம்மா இவட அம்மா சிலங்கன் தமிழ் எங்களோட புள்ள எங்களோட தமிழ் மொழியை மறக்கக்கூடாது. நாங்கள் ஃப்ரெஞ்சு தான், ஆனால் ஃப்ரெஞ்சு தமிழ்

0: Australia wants teens off social media and he's fighting back by taking the government to court.
1: What happens if you lose?
2: We will keep challenging the ban.
0: Others have found their way around it.
1: Are a lot of your friends still on social media?
3: Yeah, 85%, 90%.
0: What will it take to keep kids off social media? Talking Point, Sunday on CNA.
4: How do you feed billions of people as climate change accelerates?
5: Paddy rice cultivation is a major source of global methane emissions.
6: When production is disrupted, the impact is felt across the community.
7: Farmers say olives are a rare bright spot in stressed farmlands such as this one.
4: CNA correspondent explores the solutions that are taking root across the region. Feeding Asia's Future, Wednesday on CNA. China's rise started on the coast. Today is building its next growth pole thousands of kilometers inland.
8: This is not just another new station. This is the world's biggest railway station.
4: Can Chongqing and Chengdu become China's next growth engines?
9: The idea is to foster economic cooperation.
4: Insight, Thursday on CNA.
10: Right in a chaotic moment.
11: Midnight later tonight here in Thailand, it's too little too late.
12: And I ask whether there's a political element to it, nobody can exactly tell you why.
13: Look, things are never perfect when you're engaged in politics.
14: Each one doing what each one wants.
15: So what's the United Nations doing amidst this world of supreme chaos?
16: We're pushing for answers every night on Asia Tonight.
17: Saturday on Japan Hour. Journey through Japan's World Heritage Sites, where every age-old onsen offers a timeless retreat.
18: Yeah, this is Japan. Very Japanese.
17: Every overnight temple stay becomes a story.
18: Never imagined I'd be staying in a room like this.
17: And every shrine keeps tradition alive. Japan Hour, Saturday on CNA.
19: Japan Hour is brought to you by Sumitomo Corporation. MUFG, committed to empowering a brighter future. Zip Air, all flights, all seats, free high-speed Wi-Fi available. IHI. And Takashimaya, visit our Mid-Autumn Fair, 20th August to 25th September.
20: Le leçon chaque côté écho, c'est diaconette perpendiculaire.
21: Préparer, c'est la même chose pour toi.
22: C'est pas pour le matin quand même, c'est un petit moment.
23: On emportait sans repas. C'est pas sans repas.
24: Na junior city pour na dem, chinna pullyal kwande padikero lo arva mandiche, so. நான் அதை ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாகவும் அவங்களுக்கு படிப்பிக்கிறதோடு நானும் படித்து கொடுக்கறது எனக்கு ஒரு ஹாப்பினஸ்
25: ரூபியா இக்ஸ்
24: ஃபாலா பஸ்கு சே ப்ளூரியல் இலங்கையில் கல்வி முறையையும் ஃப்ரான்ஸில் இருக்கிற கல்வி முறையிலையும் நிறைய டிஃப்ரெண்ட் பார்த்தேன் எங்களோட பாடத்திட்டங்களில் வந்து இப்படியான ஆளுமைகளை கற்றுக் கொடுக்கறதெல்லாம் குறைவு நான் இங்கே வந்து ஆளுமையான மனிதர்களை கற்றுக் கொடுக்குற இதை வந்து பார்த்தேன் இங்கே ஜஸ்ட் ஸ்டடீஸில் எனக்கு ஸ்ரீலங்காவில் நான் படிக்கக்கு எனக்கு முதலாம் சுத்தப்போர் ரெண்டாம் சுத்தப்போர் பற்றிய எந்த இதுவுமே இருக்கல இங்கே வந்து அதை நான் ஆழமாக கற்றுக்கொண்டேன்
21: இசி இசி சா ஓசம்பளா குவா கொண்டோஃபி கம்சா ரெக்டாங்கல் நெஸ்பா சி ரெக்டாங்கல்
24: கண்டிப்பாக இலங்கைக்கு நான் போவேணும் போவேன் நான் அங்கே காலடி வைக்கிறேன்டா ஒரு ஆளுமையாக ஒரு பெரிய இடத்துல வந்து லோயர் சந்திரிக்காவோ ஆர்டிஸ்ட் சந்திரிக்காவோ ஏதாவது ஒன்றை சாதிச்சு கொண்டு அந்த நாட்டில் போய் நான் கால் வைக்கணும்
21: நல்ல இன்ட்ரெஸ்டாக அக்கா நீயும் அங்கே இருக்க நிறைய ஸ்போர்ட்ஸ் எல்லாம் செஞ்ச நீ தானே இங்கே வந்து
26: கேர்ள்ஸ்ல பேட்மிண்டன் இது இங்க நல்ல ரீச் ஆகும் இங்க பேட்மிண்டன் கேர்ள்ஸுக்கு தான் கூட அவங்க தான்
24: நான் ஸ்ரீலங்கால இருக்க ரொம்ப அமைதியா உக்கமான ஒரு பிள்ளையா தலை குனிஞ்சு தான் நடப்பன் போவேன் வருவேன் அந்த மாதிரி தான் இருந்தேன். இப்படி தலை நிமிந்து ஒரு பெண் வந்து கம்பீரமா சுதந்திரமா பாதுகாப்பா இருக்கிறதுக்கு எனக்கு முழு ஒரு கல்வியையும் ஒரு இதையும் தந்தது பிரான்ஸ் நாடு.
0: நீங்களே போல நீங்களே வச்சிருந்தா

0: பதினொன்று கடையில் மட்டும் வந்து 11 பேர், அதில் 3 பேர் பிரிஞ்சாக்கள் வீக்கு வைக்கணுக்காக்கள், மற்றது எல்லாம் எங்களோட ஸ்ரீலங்கனாக்களும் இந்தியா ஆக்களும் ஒரே மொழியாக்கள். அஞ்சு ஹவுஸ் அவங்க இப்படி கஷ்டப்பட்டு இப்போ என்ன மாதிரி இப்படி கடவுளை வேலையை செய்து தண்ணி பெரிய பெரிய இதுவெல்லாம் இருக்கிறாங்க. அது வந்து சந்தோஷத்தை பெரிய விஷயம். எங்கடாக்கள் முன்னோடனும் எங்கடாக்கள் இப்போ என்ன மாதிரி அவையிலும் வந்து போட்டியில் வின் பண்ணணும் ஜெயிக்கணும்ன்ற ஆசை இருக்குது. எதிர்காலத்துலேயும் வேறு ஒரு ஆக்களுக்கும் சொல்லி கொடுக்குற மாதிரி இந்த தொழிலை எல்லோரும் முன்னோடணும்.
1: Ok, 5, 6, 7, 8, 1, 2, 3, 4, 5, 6. Ah non, pour ouverture, c'est stylé.
2: டான்ஸ் மேரேஜ்க்கு டான்ஸ் ஆடிக்க ஆக்கள் தப்பா காய்ப்பினும். ஆனா என்ன பவுடி இருந்தா டான்சஸும் தேவை. ஆனா உங்களோட விட்டு மகளே இருக்க கூடாது. என்ன இது இப்படி ஆடுறா, என்ன வெக்கமே இல்லையா, அது காய்ப்பினும்.
3: Est-ce que dans votre famille, soit les parents, la tante, la Siti, Beliama, qui vous voulez, est-ce que vous avez eu des remarques ou subi des remarques ou un mauvais regard?
4: Mais par contre, mon père, il n'était pas contre, mais il ne voulait pas que tu en sois au prestat de mariage et tout. Mais c'est juste parce qu'il avait peur des autres, pas de moi, mais enfin, des...
5: Comment les autres...
4: Ouais, comment les autres ils vont me regarder, etc. Mais spectacle, il a toujours été d'accord.
2: இல்லாத இப்போ இப்போ தான் ஓப்பன் ஆகிக்கு நம்ம டான்ஸ் ஆகிற கேர்ள்ஸும் சரி, இப்போ பேசுகிற தப்பா கேட்கு, இப்போ நீங்கள் என்ன மேரேஜ் பண்ணாலும்
5: எல்லாரும் ஆடுவாங்க,
2: கேர்ள்ஸும் பாய்ஸ் கூட கூட குத்துவோம்.
4: Au début, ma mère, elle était toujours d'accord, mais sauf que les proches, ils faisaient de l'hypocrisie, en fait, il y avait l'hypocrite. Après, ma mère, elle les a dit face à face, comme quoi, oui, moi, je fais confiance à ma fille, et c'est comme, c'est, en fait, c'est de...
3: C'est de l'art.

0: ஆடையில சோ ஒண்டாவது வந்து நோமல் இவர் அம்மாக்கு பிடிக்கும் இவர் அம்மாக்கு
1: தெரியாது ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுறதுண்டு அது அந்த ஷோல தான் பார்த்தவா
0: என்ன செய்யலாம் இவட அம்மா எங்க அப்பா கரைச்சு சரி கல்யாணம் முடி போகுது உடனே ஒரு 6 மாசத்துக்கு பிறகு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப மோஸ்ட்லி எனக்கு வயசு போயோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதோ ஓகே நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எங்களுக்கு என்ன தெரியுமோ ஷேர் பண்ணணும். எங்களோட குத்து பாட்டு தமிழ் பாட்டை இன்னும் கூட வைடராக காட்டணும். எங்களோட கல்ச்சருக்குல மற்ற கல்ச்சருக்கு தெரியணும். எங்கள் கல்ச்சரை பற்றி மெயினாக இதுதான் எங்களுடைய இப்போ எங்களோட அப்பா அம்மா அந்த டைமில் எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கதைக்காம எப்படி புள்ளைய வளர்த்த இனம் இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. ஸோ அதுக்கு அந்த மரியாதைக்காகவே நாங்கள் மறக்கக்கூடாது. ஃப்ரான்ஸாக தான் நாங்கள் இவ்வளோ நல்லா இருக்கிறோம். ஸோ எனக்கு ஃப்ரான்ஸும் தமிழும் ஒரே இதுதான் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும். எனக்கு ஒரு ட்ரீம் வேலி ஐ மீன் சீரியஸ் தான் விளைச்சோம். அதுக்கு பலன் கிடைச்சிருக்கு. Donc nous si on a un message à vous dire c'est croyez en vous, ne lâchez rien et continuez à bosser.

0: East Coast Road is a 777-kilometer highway that connects Chennai to Kanyakumari. And it has brought me to the ancient port city of Mahabalipuram, a place peppered with 7th and 8th century monuments, with the Shaw Temple being its crowning glory.
1: பார்ப்பதற்கு வைக்கத்தக்கக்கூடிய ஒரு கோவில் ஆகவேதான் 1984 இந்த கோவிலுக்கு உலகத்தரம் வாய்ந்த ஒரு சான்றிதழ் அளித்திருக்கிறார்கள். வேர்ல்ட் யுனெஸ்கோ அவர்கள் கொடுத்திருக்கின்ற ஒரு முத்திரை.
0: More than just the land of temples, Mahabalipuram is a hub for sculptors. These artisans here have preserved this ancient art form and ensured that every generation continues to keep this tradition alive.
2: Hi, Vanakkam. How did you get into sculpting?
3: 1985 la appa inda work culture inda business start pannanga. And the art enakku romba pidikum. Nariya enakku theriyum appa ellathiyum chinna chinna vishayala eppadi draw pandrathu ellame kattu kuduthirukanga. Naan valandhu varumbodhu avanga kudave appadi valarumbodhu inda idu mela nariya aasa.
2: So your father was a pioneer at this business.
3: Aama.
2: In this place, and then you took over, so you were like second generation of this shop.
3: Yes. மகாபலிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1,000-1,500 ஷாப்ஸ் இருக்குது இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு. மகாபலிபுரத்தில் ஸ்கல்ச்சர் வந்து ரொம்ப ஸ்பெஷல். இந்தியா லெவல்லையே ஸ்கல்ச்சருக்காக காலேஜ் இங்கே மட்டும்தான் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்ட் அண்ட் ஸ்கல்ச்சர்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. ஏன்னா இந்த ட்ரெடிஷ்னல் ஒர்க்கை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை டெவலப் பண்ணுறதுக்காக தமிழ்நாட்டில் இந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த காலேஜுக்காக.
2: ஸோ everything over here is handmade,
3: fully handmade, but konja konjama nama vandu machineries ena support pannipanga adu enna naka rough cutting la nama man made use panna time consume adhigamaagum adukaga enna pannuvanga namukku machinery support use pannipanga fine finish ellame manual ah da pannanum நம்ம மிஷினரிஸ்லாம் பண்ணவே முடியாது. இந்த அளவுக்கு டீடைலிங் வராது. மேக்ஸிமம் 80% ஒர்க் வந்து ட்ரெடிஷ்னலாக ஹேண்ட்மேட் தான் பண்ணிட்டுருக்கோம்.
2: Why are we only using granite predominantly?
3: In our area, here in Mahabalipuram, in Kanjipuram surrounding, there is a stone. This is the sculpture for the first quality. Density, moisture content, all of these are correct. It is the working flexibility. So, if we work in a minute, it will be a chip. That's why we select this stone.
2: I really want to try my hands at making something like this. Well, not exactly like this. Maybe something small?
3: Sure.
4: Yeah, you just try this one.
2: This?
4: Yes.
2: You sure?
4: Yeah.
2: Solid
4: yeah,
2: enough?
4: Yeah, yeah, no problem. Venga maadikna. Phone odaikira alladhu close varna. Ungalku eppadi ellam thonudho appala enak theva indha part remove pannanum.
2: Okay, done. This is a lot harder than it looks. And I think I'm really scared. I'm going to smash my finger to this. Ungalku adi vittiruka?
4: Ah, nariya kaiyila full adi vilu appo da. Then only we try it.
2: Oh. Konja bayam da kaiya adi.
4: First. Chinna da panna mudiyadhu. Perusa odacha da odaya.
2: Amma mudiye padha. So indha mari oru size evlo naal edukum?
3: Indha size pananna oru 15 days aagum.
2: And the tiger is?
3: 25 days, sir.
2: Start to finish, polish,
3: yes,
2: everything.
3: Yes, everything.
2: My goodness, there's a lot of work and a lot of labor.
5: I think with a little more hits, I'll do pretty well.
2: Ah, yes, yes.
0: Today, Mahabalipuram is also home to a very different kind of artist. More than a decade ago, a few Australians made an exciting discovery on Kovalam Beach. The waves were perfect for surfing. So they christened it Mahabs. And as they always say, the rest is history. Today, the local surfing community has embraced all aspects of surfing culture, including making their very own surfboards.
2: Sagar?
6: Hello.
2: Hi, bro. Nice to meet you. How did you get the interest to go into surfing anyway?
6: Okay, I'm a fisherman. Kovalam is a fishing village. So, fishermen are most on the ocean. Kovalam is a natural and a U-shape. ஸோ அந்த யூ ஷேப்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வேவ் வந்து ஆல்வேஸ் லைக் பெட்டர் ஆர் பிகாஸ் சர்ஃபிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வேவ் வந்து ஒன் சைடு வந்து பிரேக் ஆகிட்டே போகணும். ஸோ அதனால் ஃபாரினர் இங்கே வர ஆரம்பித்தாங்க. ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஃபாரினர் வந்து சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ பார்க்க சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட், ஓகே ஸோ புதுசாக இது வித்தியாசமாக பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கக்கிட்ட போர்டு வாங்கிட்டு ஸ்லோவாக ஒரு 5 பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்டிங்ல இருக்க சர்ஃபிங் கோவத்தில்.
0: மகாபலிபுரம் பிகேம் பர்ஹாப்ஸ் இன் குவைட் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். And the pioneers of the sport here are not too different from the people who invented surfing.
6: Hawaii la na vandu first start aichi. So anga basically a fishing community la start pannanga surfing.
3: Right.
6: So adu vandu pathina nammala wood ethu start pannanga. Then adukapra vandu pathina so rich sport aichi. So adu porundu konja inda board vandu pathina cost vandu expensive aichi. Ena avu use panna wood.
3: Okay.
6: So andha mari po romba expensive aichi. So
3: okay.
6: Remember back to like a fisherman kitty and the sport vandu so India la.
3: Wow, amazing. So it's like going back in time.
6: Yes.
3: Over here in India. Yeah. And it's sort of like giving back to where it all started, which is with the fishermen.
6: Yes.
3: Ungloda appa vandu fisherman as well.
6: Yes. So fifth standard dhaan fakchirken. So adhukku pora fishing dhaan enoda life, full life. So adhilirundhu surfing vandu. Surfing indhu pathina so the boat shaping. Because nariya ella time vandu pathina so board vandu veliye poi vandu vaanga mudiyadhu. So romba expensive. So enakku indha vandu pathina so namma yaar start panna mudiyadhu. Namba paakkrom. நிறைய யூடியூப் அதெல்லாம் இருக்குது. ஸோ ஓகே சார் பார்த்துட்டு நம்ம கற்றுக்கலாமே சொல்லிட்டு ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். திஸ் இஸ் வி ஆர் ஸ்டார்டிங் லைக் ரைட். ஸோ இப்போ தான் இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேப்.
3: ஓகே, முக்காவாசி பேர் வந்து இந்தியாவில் தான் ஆர்டர் பண்ணுறாங்களா இல்லை வெளிநாட்டிலேருந்து ஆர்டர் வர்றதா?
6: மோஸ்ட்டாக லைக் ஃபாரின், லைக் ப்ரொஃபஷனலாக பண்ண சொல்லி லைக் ஃபாரின். ஸோ இப்போ ஒரு 2-3 கம்பெனி வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ போர்ட் ஷேப்பிங். ஸோ மேபி லைக் ஃபியூச்சரில் வெளியிலேருந்து வாங்கணும் அவசியம் இல்லை.
3: திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் டன் board, no?
6: Yeah, so almost done. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹார்ட் கோட் சொல்லுவாங்க.
3: ரைட்.
6: ஸோ லைட்டாக சேண்ட் பண்ணிவிட்டு வி ஹவ் டு புட் லைக் ஹார்ட் கோட். சைன் ஆர்க்கில்
3: ஆமாம்
6: தட் பார்ட் இருக்கக்கூடாது பிகாஸ் ஒன் மோர் கோட் போடுறோம்ல.
3: ஓகே,
6: போய் அட்டாச் ஆகும். ஸோ நவ் வி கேன் டேக் லைக் ரெசின்.
3: ஆஹா, ஹார்ட்
6: தான். யா, ஹார்ட் மாதிரி. யா.
3: ரைட்.
6: ஸோ தென் யூ கேன் கோ.
3: How long does it take to do one surfboard?
6: 10 to 15 days. Like a shape panna solli kuda vandu pathina so you have to see exactly like a line properly,
3: right?
6: Channel, this rail, this are not like very important. One thing's like wrong, no? Board performance not doing like good.
3: Oh,
6: compared to this like shaping part like a very important.
3: Will you teach me surfing?
6: Yes, maybe sometime.
3: Sometime.
0: It is wild how Mahabalipuram is home to both traditional sculptors and the more modern surfboard shapers. But I have a feeling this part of the East Coast Road offers way more than just craft work.
7: Australia wants teens off social media and he's fighting back by taking the government to court.
8: What happens if you lose?
9: We will keep challenging the ban.
7: Others have found their way around it.
10: Are a lot of your friends still on social media?
11: Yeah, 85%, 90%.
7: What will it take to keep kids off social media? Talking Points, Sunday on CNA. No coding skills? She built her own app anyway.
12: What I thought programmers could do, I could do it now.
7: How this couple saves up to 90% of what they earn while living on the road. Their restaurant was failing. Could social media save it? On Money Mind, Wednesday on CNA.
13: How do you feed billions of people as climate change accelerates?
14: Paddy rice cultivation is a major source of global methane emissions.
15: When production is disrupted, the impact is felt across the community.
16: Farmers say olives are a rare bright spot in stressed farmlands such as this one.
13: CNA correspondent explores the solutions that are taking root across the region. Feeding Asia's future. Wednesday on CNA.
17: On this episode of Singapore Hour, it's island thrills and seaside chills at this waterfront town.
18: Prawning is something that is very unique to Mongolians.
17: Plus, the secrets to staying chic on the cheap.
19: I think you're doing something right. Yeah.
17: And a duo adding a dash of Balkan spice to paradise. Your weekly dose of what's fresh and fun on Singapore Hour. Friday on CNA.
20: The future of global shipping depends on cleaner fuels, and the race is on to develop them. But what if a fuel claiming to be green isn't?
21: They look the same, they smell the same.
20: In Singapore, scientists are searching for fuel fingerprints hidden at the atomic level.
21: The most important clue that we are looking for lies in the carbon.
20: Watch Breakthroughs on Demand at cna.asia.
0: When Mahabalipuram became more accessible to the rest of Tamil Nadu via the East Coast Road, life was bound to change for the businesses here. With modernity from the cities closing in on them, many here turned to sustainability as a way to upkeep their traditional way of life.
22: Hi.
23: Nice to meet you.
22: Thank you for having me.
23: Welcome to the fam. The farm dates back 50 years.
22: Right.
23: It was started by my in-laws in 1974. Primarily, always been a dairy farm. And because we have the cows and buffaloes, we have access to so much of manure.
22: Right.
23: And, you know, it allows us to do some organic farming. To hold on to a farm like this, you've got to be creative and inventive about the things that you do.
0: The farm really did get creative. From being just a dairy farm initially, today it has a restaurant specializing in a farm-to-table approach and a shop that retails delectable goodies like pickles, jams, condiments and, wait for it, cheese!
22: Who can't tell me that you make all of this over here?
23: We do, actually. 17 different cheeses are what we make on the farm.
22: You have a Tom cheese.
23: What's beautiful about a Tom and the reason we chose it is because by nature of the simplicity in its method of making, a Tom sings of the flavors of that particular location. What are your cows eating? What are the grasses in that particular season or that particular altitude? A Tom will always be named after the village that it is made in,
22: okay.
23: As a result of which we have Tom the Cemetery, which is
22: Tom
23: the name
22: the
23: of
22: cemetery.
23: Our village. Yeah.
22: Amazing.
2: Wow, I was not expecting this spread.
22: Being born into this dairy farm and then moving it to this business and now making cheese.
24: Yeah. Since we are farmstead and artisanal, so the cheese is made on the farm where the cattle are. The milk doesn't come from outside. So it's really super fresh.
22: So you just kind of have to get creative. I mean, the methods don't really change other than you trying to make sure that you create the right kind of environment with whatever you have accessible
24: so
22: to you.
24: Basically Indian jugaad, you can say.
22: Jugaad.
24: You have to use jugaad and, you know, figure out how to do it because you don't have the conditions existing, but you can create the conditions.
22: Yeah.
24: There's a lot of trial and error. And today with the internet, there's so much connectivity. We can talk to so many people. You can see what other people are doing. There's so much information and knowledge available out there. It's a matter of searching and sifting through and you get a tip and then you take it on from there, you know.
22: Tom de Semenjen. Let's give it a shot. This is just cow's milk?
24: Just cow's milk.
22: I'm amazed at all the cheeses and this is really tasty. It's nice and soft and
23: wow. It's creamy.
22: Yeah.
23: This is the taste of the farm.
22: If this is the taste of your farm, I would like to live here.
24: Dhanasekhar here is going to teach you how to milk
22: okay, okay. Come.
24: She won't kick him, but if she doesn't know you. Very good. Yeah, cool. That's good. There you go. Can you see the foam on it?
22: It's a lot thicker.
24: Yeah. This is basically the mozzarella curd. And so now we're going to add some hot water into it.
22: Right.
24: Now you'll see it's starting to melt and stretch.
22: Yeah,
24: can you see the bits of stretch there?
22: Yeah. So what do I do?
24: Yeah, you just lift it up a little bit and then work the next section. Yeah. And then you look at the bottom. You want to make sure that it's all evenly heated up, right?
22: Right. So how do you stretch this part? How do you start
24: stretching? Yeah, you can fold it in. Do whatever you'd like.
22: Okay,
24: yeah.
22: Okay.
24: Just making cheese is a lot about just common sense. Put them in like this. Get them nice and cool. Yeah.
1: This way.
24: No, hold it with both hands. Uh-huh. Yeah, yeah. Okay. Yeah. So try to make it nice and tight up here. Yeah, with your hands like this. Yeah, there you go. See and how shiny the top is, right?
1: Oh, that is so beautiful.
24: Yeah.
0: Apart from being a haven for cheese, the farm is an oasis from the urbanization at its doorstep. But they've done this whilst modernizing. Unique, yet it makes sense.
24: The one thing is that we don't want to become industrial and we don't want to become large scale. So that's important to us to keep it within a certain scale.
1: Yeah.
24: You know, there's only that much water that we can use in this area.
1: Yes,
24: so how to strike that balance? We have to find ways to earn a little more, but at the same time, not change a lot of what we do the way we do.
0: The farm is a great microcosm of Mahabalipuram and the East Coast Road. Life has definitely evolved here, but not to the point where tradition has become a distant memory. I would say a fine balance has been struck.
3: Japan and the US have spent billions trying to prop up the yen, but it's still weakening. On your next Asia First, we examine whether Japan's economy is strong enough to keep interest rates rising and lend the currency some support.
4: China's rise started on the coast. Today is building its next growth pole thousands of kilometers inland.
5: This is not just another new station. This is the world's biggest railway station.
4: Can Chongqing and Chengdu become China's next growth engines?
6: The idea is to foster economic cooperation.
4: Insight Thursday on CNA.
25: Saturday on Japan Hour. Journey through Japan's World Heritage Sites. Where every age-old onsen offers a timeless retreat.
26: Yeah, this is Japan. Very Japanese.
25: Every overnight temple stay becomes a story.
26: Never imagined I'd be staying in a room like this.
25: And every shrine keeps tradition alive. Japan Hour. Saturday on CNA.
27: Japan Hour is brought to you by Sumitomo Corporation. MUFG, committed to empowering a brighter future. Zip Air, all flights, all seats, free high-speed Wi-Fi available. IHI. And Takashimaya, visit our Mid-Autumn Fair, 20th August to 25th September.
28: East Asia, a region steeped in history, now helping to write the future of our world.
29: From the corridors of power to the region's most remote corners, we'll break down the news driving some of the world's largest economies and explain why it matters.
28: On East Asia Tonight, with me, Otelli Edwards.
0: The East Coast Road has been a force of transformation for Mahabalipuram and its people. For one particular group, the development has been life-saving. Referred to as Irulas, they are a tribe internationally renowned for their snake-catching abilities.
30: இங்க க்ரோக்கடைல் தாங்க அதாவது முதலை பண்ணின்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் அவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக வேலையை கொடுத்திருக்கிறார்கள். அந்த வேலை மூலியமாக அவர்கள் விஷத்தை எடுக்கின்ற தன்மையை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து ஒரு மருந்தாக உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள்.
0: The Madras Crocodile Bank Trust is a reptile park that is home to 33 species of Komodo dragons, turtles, and crocodiles.
31: The stock board lay there are four types of snakes, but they are venomous snakes. This is a snake's very angry. This is a Russell swiper that making the hissing sound is warning.
32: Hi Vishnu. How are you?
31: Nalla irukken sir.
32: Super, super. Thank you so much. Thank you so much for having
31: Thank
32: me
31: you.
32: Here today.
31: Thank you, sir.
32: Okay. நீங்க வந்து இந்த இருளா கம்யூனிட்டில இருக்கிற ஒருத்தர்.
31: ஆமா சார்.
32: உங்களோட கம்யூனிட்டி பத்தி சொல்லுங்களே. ரொம்ப வித்தியாசமான கம்யூனிட்டியா இருக்கீங்க.
31: ஆமா சார். நாங்கள் இருளா கம்யூனிட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா முதல் வந்து காட்டுக்குள்ள தான் அதிகமாக இருக்க ஆரம்பிச்சேன். ஓகேங்களா. இப்போ வந்து நிறைய ஃபெசிலிட்டி நடக்கிறதுனால இப்போ நாங்கள் இருக்கிறது இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. இது இல்லாமல் என்னோட கம்யூனிட்டியில் வந்து நாங்கள் இருளர்கள் தொழில் கூட்டுற சங்கம்னு ஒன்று வச்சுருக்கோம். அந்த சங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இருளர்களை நம்பினாங்க. யுஎஸ்ஏல போய் பாம்பு பிடிக்க போய் வந்தாங்க.
0: In 2017, two Irulas were invited to Florida to hunt down Burmese pythons in the Everglades because the non-native snakes were posing a huge threat to the diversity of the national park. After catching more than 20 pythons in 4 weeks, the Irulas were awarded the Padma Shri, one of the highest civilian honors in India.
31: இப்போ நாங்கள் ஒழுங்காக பப்ளிசிட்டி ஆகிடும். இப்போ எங்களோட கம்யூனிட்டியில் என்னென்ன தேவைகளையும் கவர்மெண்ட் அவங்களே எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க.
7: சூப்பர்.
31: இப்போ என்னோட கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 56 ஃபேமிலிக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க.
7: இப்போ வந்து பிடிச்சி பாம்பு பிடிச்சி என்ன செய்வீங்க?
31: இங்கே தான் எங்களோட சங்கமே இயங்குது. இங்கே எடுத்துகிட்டு வந்து அந்த பாம்புகளை மெயினாக கொடுத்து அதிலிருந்து விஷம் எடுத்து தான் மெயின் மெடிசனாகவே ரெடி ஆகுது.
7: ஓகே.
31: பாம்பு கடிகளுக்கு முக்கியமான மெடிசனே அதுதான், அந்த பாய்சன்ல இருந்து
7: தான். எந்த வயசில் முத பாம்பு பிடிச்சிங்க?
31: எனக்கு வந்து கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 5 வயசுலேருந்தே பாம்பு பிடிக்கிறது தான் சார். விளையாட்டு பொருளே அதுதான் சார், பாம்பு தான்.
5: I really, really, really wanted to go into the pit and see all the different snakes that were available over there, but he has told me that I can't do that because the snakes are really venomous. It's not like they were defanged or the venom was removed beforehand. I really wanted to put my life at stake for you guys, but my producer said no.
8: No, I didn't.
5: She did. She did. She did. She did say no.
31: பாம்பில் இருந்து பாய்சனை எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்க, அந்த பாய்சன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்றத நம்ம பார்த்துடலாம். நம்ம ஒரு 2-3 ட்ராப்ஸ் வரும், இந்த விஷமானது வெளியே சேல் ஆகினாதான் அந்த பாம்பு கடிக்கு மருந்து. வேற எந்த விதத்திலையும் அந்த மருந்து ரெடி பண்ண முடியாது.
0: The venom has to be freeze-dried to -20 degrees Celsius to create a concentrate before pharmaceutical companies can use it to create the anti-venom. The Irula tribe was once left behind and now they are at the forefront of medicine, using their traditions to save lives. I find this concept fascinating. On another note, the last one in fact, my producer has arranged something very special for me.
5: So you saved the best for the last?
8: Yep, with your coordination, we just wanted to make sure we got everything else. So even if you wipe out...
5: Wipe out? Me? Not a chance.
32: ஸோ மொதல் வாட்டி அவங்க வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது எப்படி இருந்துச்சு? லைக்
9: அவங்க கற்றுக் கொடுக்காமே கற்றுக்கணும். ஸோ அதனால் அவங்க ரொம்ப ஹாப்பியாகி ஸோ ரெகுலராக நமக்கு போட் கொடுக்க
32: ஆரம்பித்தாங்க.
0: True to his promise, Sekar finally brought me out to the coast to squeeze in a surfing lesson. And that's when I learned he was so much more than just a surfboard shaper.
9: என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மூட இது போ கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ போட் ஷேப் பண்ணது. தென் கோவ் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஸ்கூல் கோவ் கைண்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வில்லேஜ் கிட்ஸ்க்கு வந்து இந்த டீச் பண்ணுது, அவங்க ஹேர்னா ஹெல்ப் லைக் ஸ்கூல் ஃபீஸோ இல்லை அந்தமாதிரி என்ன பண்ணணும்னா ஸோ அதுலேருந்து ஸோ பண்ணது.
32: Brilliant, you have a very nice ecosystem.
9: Yes. So, pop, left feet,
32: bob,
9: left feet. So, left leg first எடுத்து வச்சிங்களேன், ஸோ அதுக்கு பேர் வந்து ரெகுலர்.
5: Yeah.
9: So, right leg எடுத்து வச்சிங்கன்னா ஸோ அதுக்கு பேர் வந்து கோஃபி.
0: After a crash course in surfing techniques, it was finally time for me to ride the waves. Or at least, try to.
9: So today, like a wave, little bit like a rough. That current also you have to check before. Okay, okay. So today, we are water moving like a left to right. Okay,
32: none.
9: Clear?
32: None.
9: Yeah. Wish me luck.

2022 வாஸ்தவாலே பான் சுக்ரன் முதலாக வந்தான். அதுக்கு பிறகு 2022 உருவத்தில் வந்து மூன்றாம் இடம். எல்லா பக்கமும் பட்டாவும் விசஞ்சமாகவும் இருக்கு. நான் ஸ்ரீலங்காலேருந்து வந்தேன். ரொம்ப இந்த அந்த அந்த இதால் பேரிச்சுக்கு வந்தேன். வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. 2006 இப்படி பேக்கரியில் கடவுள் வேலை கிடைச்சது. அதுக்கு பிறகு இப்படி பேட்டிச்சிரு இது வேலை பழகி என் நேரம் முடிய நான் நிற்பேன். இப்போ 3 மணிக்கு முடியாண்டா நான் 4-5 மணி மட்டும் நிற்பேன். நண்டு அங்கே எனக்கு செஃப்பாக்களோட பசம் பாஷோக்குள்ள வேலையை பழையினான். அதுக்கு பிறகு தான் பேட்டிச்சிரு ஐட்டங்கள் கேக் ஐட்டங்கள் அதுக்கு பிறகு அதை பழையினேன். முடிஞ்சது. இனி இதாக 1 மணித்தாலும் புளிக்கோக்கு வச்சுட்டு புளி சாப்பிட்டுக்கவும் அது புறவையில் செய்யலாம். பான் சோக்கில் செய்யலாம். முதலிக்கு வேண்டி

0: 거예요.
1: கலவரம் வந்து ஒரு அப்படி இருக்க முடியாது, ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி கேக் செய்கிறாளா இல்லாட்டி இப்போ பான்னு செய்கிறாளா ஏதாவது வேறவன் மண்டை காண்டி வாழ்ந்துட்டோம் போயிட்டோம்ன்ட்டு இருக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று ஜெயிச்சு போகணுன்ற ஒரு ஆசை அது சின்னலே இருந்துருக்கு.
2: ஒன்று கீழே ஒன்று மேலே சாப்பிடக்கு ரெண்டு கரை பக்கமும் சொக்குலாக இருக்கும், சாப்பிடக்கு நல்லா இருக்கும்.

ஆறு மாதம் மலேசியாண்டான். மலேசியாலேருந்து இப்போ பாலி என்ற நாட்டுக்கு போய் அதுலேருந்து இப்போ பெருசுக்கு வந்தேன். அக்கா வந்து 2000 வந்தாங்க, நான் வந்து 2004 ஜாயின் பண்ணினேன். அவள் தான் எனக்கு கெல் பண்ணுவாள் இந்த வந்த மூட்டம் பிரெஞ்சும் கலைக்க மாட்டேன், அப்போ இங்கிலீஷ் தான். அப்போ பாச தெரியாதால கொஞ்சம் கஷ்டப்பட்டான். தமிழும் பிரெஞ்சும் படித்த ஒரு இதுக்கு போனான் கிளாஸுக்கு. அதே மாதிரி பிரெஞ்சு ஸ்கூலுக்கு போனான் 6 மாதமாக. ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கிட்ட பிடிச்சிது. ஆனால் அப்படி இருப்பேன் சில சில இதுவரை வந்து கஷ்டம். இங்கே வளர்ந்த பிள்ளைகள் மாதிரி கரைக்கிற கஷ்டம், மற்றபடி கரைப்பேன்.

0: Y'a pas de temps mort.
1: Mais c'était pas ça. C'était ça. Il y avait une meuf qui était à quatre pattes. L'autre, elle était debout.
2: Pas nous, mais vous l'avez fait vous aussi, non?
1: Aussi, il y en a un qui vient vite pour la chanson, qui se met le truc, elle monte.
2: Qui vient.
1: Et après.
3: ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே தான் பிறந்து வளர்ந்தது. அப்பா இப்போ வந்ததுன்னு தெரியாது, பட் மேபி 80s வந்திருப்பேர். இப்போ இந்த அம்மா வந்துவா.
4: என் அப்பா ஃப்ரெஞ்ச்காரன். அவர் சர்ச்சில் ஹெல்ப் பண்ணுறவர். ஸோ ஸ்ரீலங்காவுக்கு போய் ட்ரிப் பண்ணினவர். ஸோ என் அம்மா மீட் பண்ணினவர். அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் செஞ்சு இங்கே வந்தவங்க.
3: நாங்கள் இருந்த ஏரியாவில் அந்த நீ தமிழ் நீ இந்தியந்த அந்த இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணல. ஒரு ஃப்ரெஞ்ச் குடிமகனாக நோபலாக வளர்ந்தோம்.
4: நான் சின்ன வயசுலேருந்து அந்த சித்தி கூட பரதநாட்டியம் அவ டான்ஸ் டீச்சர். ஸோ அவரோட கூடலாம் அவரோட தான் நிற்கிறது. ஸோ தமிழ் கல்ச்சர் வந்து அவரோட தான் நான் மெயினாக வளர்ந்துருக்கிறேன். டான்ஸால் நான் தமிழ் வாசிக்க எழுத
3: பழையனன். அண்ணாட மேரேஜுக்கு ஒரு டான்ஸ் ஆடினோம், யூடியூப்ல போட்டோம். அது நிறைய அந்த டைம்ல நிறைய வியூஸ் வந்தது. ஸோ அதை பார்த்து இவருக்கு தெரிஞ்சவரா இல்ல ஒரு ஷோ ஆட கேட்டவன். நான் அந்த டைம் நான் டான்ஸ் ஆடுறேன். ஐ மீன் டான்ஸ் வீட்டை சும்மா விஜய் டான்ஸ் பார்த்து வீட்டை சும்மா டான்ஸ்
4: ஆடு. நான் பெரிய டான்ஸ் ஆடுறது நினைப்பு
3: அந்த டைம்ல எனக்கு. அந்த ஸோ அந்த ஷோஸில் ஆடி இல்லாமல் பிடிச்சிது. சார் என்ன புது குரூப்பாக இருக்கேன் அதுலேருந்து கிட்ட ஓகே நீங்கள் ஷோஸ்க்கு வந்து ஆடுறீங்களா மேரேஜ் காரங்க நாங்கள் பே பண்ணுறோம் உங்களுக்கு. ஸோ வந்து ஓகே வசி நாங்கள் ஆடுவோம் வந்து முடிவெடுத்தது. இந்த கல்யாணம் முடிச்சோடனே அடுத்த மாதம் கலா மாஸ்டர் அசிஸ்டன்ட் கோகுலனா வந்து நீங்கள் ஒரு ஷோக்கு அதை எங்களை பார்த்துட்டு ஓகே ஒரு நல்லா ஆடுறீங்க ஸ்வீஸோ டான்ஸ் காம்படிஷன் இருக்குது கலா மாஸ்டர் அங்கே வரா. ஸோ நீங்கள் அங்கே வந்து ஆடுங்க வந்து. ஸோ அங்கே நாங்கள் அந்த டான்ஸ் காம்படிஷன் ஜெயிச்சு. ஸோ கலா மாஸ்டர் எங்களை செலக்ட் பண்ணுவாள் மாநாட மயிலாட சீசன் டென்னுக்கு வரத்துக்கு. ஒரு 9 மாதம் இந்தியாவில் நின்றோம், ஃபைனல் மட்டும் போனோம். ஸோ அதுக்கு பிறகு தான் இங்கே வந்து டான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி. இந்த இங்கே ஃப்ரான்ஸில் குத்து டான்ஸ் பெருசாக வரும் செய்தே இல்லை. இப்போ எங்களுக்கு ஒரு லக் மாதிரி ஓகே நாங்கள் அதுக்கு நிறைய கஷ்டப்படுந்தாலும் ஒரு லக்குனுக்கு இந்தியாவுக்கு போயிட்டோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை இங்கே இருக்க ஆளுக்கு நாங்கள் ஷேர் பண்ணணும். ஸோ அப்படி அந்த இடத்துல தான் நாங்கள் கிளாஸ் ஓப்பன் பண்ணது.
5: In an all new season of Meet Me There.
6: Bing!
7: Where are you?
8: Oh my god, where are you, girl?
7: Whoop, whoop, whoop. Run it, Arisam.
5: A killer cast.
9: Got my sister.
8: No, what?
5: Higher stakes.
8: We're running out of time, bro.
5: 8 hours, no communication.
10: If I don't find her in 5 hours, I will start to panic.
11: Please share location. I give you $20.
12: Bye, Bjorn.
13: She's blocked. Ah.
5: 3 words that will determine how well they know each other.
14: You have dug out everything that I never knew all these years from him.
15: You're gonna crack her brain, but she loved this kind of thing.
10: Clearly, we're not that in sync, lah.
16: The lights all came out already. Oh, sister, can you find me?
17: I will find you, sister.
18: Meet me there.
19: Meet me there.
5: The search is on. Saturday to Monday on CNA.
4: Right in a chaotic moment.
7: Midnight, later tonight here in Thailand. It's too little too late.
6: And I ask whether there's a political element to it. Nobody can exactly tell you why.
0: Look, things are never perfect when you're engaged in politics.
6: Each one doing what each one wants.
9: So what's the United Nations doing amidst this world of supreme chaos?
18: We're pushing for answers every night on Asia Tonight.
5: No coding skills? She built her own app anyway.
19: What I thought programmers could do, I could do it now.
5: How this couple saves up to 90% of what they earn while living on the road. Their restaurant was failing. Could social media save it? On Money Mind, Wednesday on CNA.
20: How do you feed billions of people as climate change accelerates?
21: Paddy rice cultivation is a major source of global methane emissions.
22: When production is disrupted, the impact is felt across the community.
23: Farmers say olives are a rare bright spot in stressed farmlands such as this one.
20: CNA correspondent explores the solutions that are taking root across the region. Feeding Asia's Future, Wednesday on CNA.

லட்சப்படுற விஷயத்தில் போனால் கேப்டன் நிறைய சின்ன இது எல்லாமே இருக்குது. அவனுடைய இப்போ நான் அடிக்கடி ரெண்டா வேலை செய்ய நேரம் வேண்டுச்சு அடிக்கடி போவேன். நண்பர்களை சந்தி பண்ண ஒரு ஆக்களை ரெண்டு வாக்க பொருள் வாங்கி கொண்டு வாங்கி கொண்டு கொடுப்பேன். எல்லாமே இருக்குது. தமிழ் பொருள் ஃபுல்லாக எல்லா ஐட்டங்களும் இருக்குது.

0: நான் வந்து 6 மாத குழந்தையாக இருக்கேக்க இந்த அம்மா வந்து தவறிட்டாங்க. எனக்கு 3 சகோதரங்க இருக்கிறாங்க, 2 சகோதரியும் 1 சகோதரனும். எங்களை சின்ன வயசுலேருந்து வளர்த்து படிப்பிச்சு ஆளாக்கினது எங்களோட அம்மம்மா. அவங்களும் 2007 தவறிட்டாங்க.
1: Et là, ton oreille est pas assez loin. Elle est derrière ta mâchoire.
0: Ah, ici, il faut mettre.
1: Il faut en mettre.
0: On commence.
1: Ok.
0: Avant qu'il y ait un temps, là, vendu, et ne couru maman France les écrangs. சமாதான ஒப்பந்தம் நடந்த டைம் வந்து இலங்கைக்கு அவர் வந்திருந்தார். அந்த நேரம் எங்களோட அம்மா அம்மா வந்து தனக்கு பிறகு எங்கள் 4 பேரையும் ஃப்ரான்ஸுக்கு எடுத்து விட சொல்லி கேட்டிருந்தாங்க. நானும் என்னுடைய மூத்த சகோதரியும் தான் ஃப்ரான்ஸுக்கு வர முடியுமா இருந்தது.
1: Après moi l'oreille est pas finie ici hein.
0: Oui. Moi je voulais mettre la terre là-bas.
1: Ouais. Là c'est juste la matière, c'est le volume hein, qu'il faut juste. Et puis
0: இங்கே ஃப்ரான்ஸ் வந்த டைம் நான் நிறைய சிற்பங்களை பார்த்தேன், ரொம்ப பெரிய பெரிய சிற்பங்கள். என்ன ரொம்ப அது வந்து கவர்ந்தது, அது எப்படி செய்கிறாங்கன்ற ஒரு குயோசிட்டி எனக்கு தோணிச்சு. அதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அதுவும் ஒரு வகையில் என்ன தூண்டினதுன்ட்டு சொல்லலாம். இதுதான் நான் ஃபஸ்ட் டைமாக ஒவ்வொரு நுணுக்கமாக கண் குவாயெல்லாம் படித்து படித்து செய்கிறதால இப்போவே நிறைய மாதம் எடுத்துச்சு. மேபி நெக்ஸ்ட் இயர் ஒனிக் 12 நம்புகிறேன். அது எங்களோட அம்மம்மா அவங்களோட பேசிவ பாக்கியம். அவங்களோட பேரில் ஒரு ஒன்றை நான் ஸ்ரீலங்காவில் செஞ்சு என்ட்ட கையாலேயே அவங்களோட சிலியை வச்சு எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்ற ஒரு இதில் தான் சிற்பம் பழகிறதுக்கே வந்தேன்.
2: T'as commencé quand ça? Il y a longtemps, parce que j'ai fait autre chose entre temps. Donc, ah, j'ai séché, je l'ai repris. Donc, ben, voilà.
0: Ah, oui, maman.
2: D'accord. Elle est finie, en fait.
0: Oui, c'est vrai. Ça tient, c'est.
2: Oui, voilà.
0: நான் ஃப்ரான்ஸுக்கு வரைக்கும் எனக்கு ஒரு சொல்லு கூட ஃப்ரெஞ்சில் தெரியாது. நான் இங்கே வந்து தான் எல்லாமே படித்தேன், தெரிஞ்சு கொண்டேன்.
2: நோ சார், tu parles de
0: oui.
2: C'est ma grand-mère
0: que je voulais faire. Oui, voilà. Elle est plus vivante.
3: Moi, je vais tailler.
4: ரெண்டாயிரத்தி 2014 கல்யாணம் கட்டினேன். மனைவியின் பேர் லாவஞ்சா. எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கணும். எனக்கு வந்து 4 சவரங்கள். மூத்த காஞ்சி இருக்கிறான்.
5: நானும் போனேன் ஸ்ரீலங்காலாம் பார்த்து அங்கே அம்மா தான் அரேஞ்ச் பண்ணேன். அப்போ அங்கே போய் மாதிரி பண்ணிட்டு சந்தோஷம் நல்ல வடிவாங்க மாதிரி காசு. அப்போ முதல்ல எனக்கு அது விளங்கலே, இவர் கஷ்டப்படுற இதுக்குள்ளே போய் இதுக்குள்ளே போய் இதுக்குள்ளே போய் முடிய போனால் இரவு வரது. அதே நோக்கம் அதே சிந்தனை அவ்வளோ ஒரே ஓட்டம் தான், அதனால் பிடிக்கவே இல்லாது. அவர் எங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு போய்க்குள்ள அதில் அவருக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கல எனக்கு அப்போ விளங்கிச்சது. இவர் எடுத்த முயற்சி வந்து
4: பெரிய விஷயம். சில சில நாடுகளில் அதை செய்ய மாட்டாங்க. அப்புறம் விசா தந்த பிறகு முடிவாயிடுச்சு இங்கே தான் வாழ்க்கை என்று.

0: ஃபோர்டீன் இயர்ஸ் ஓல்டு அந்த வயசில் தான், 14 வயசில் தான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி
1: இப்போ
0: பார்த்து மறந்து இருக்கு மூன்று பிள்ளையோட. சூப்பர் ஜூஸ் அதான் சாப்பிட்டு சும்மா சூப்பர் ஜூஸ். ஸோ மகன் பிற கேட்க ட்ரை பண்ணும் ஒரு ஒரு மேபி ஒரு 2 வீக்ஸ் பிடிச்சோம் அதை தமிழ் கேட்குறது. பட் அது நார்மலாக இருக்கிற ஆனால் சார் ஓகே அது நீ நாங்கள் மாறையில் அது நாங்கள் ஃப்ரெஞ்சு கேட்போம் ஆனால் அப்பா அம்மா அவியல் தமிழ் கேட்கட்டும் வந்து விட்டது. முந்தி அந்த குமுத புத்தமாக தான் இருந்தது நியூஸ் பார்த்தது. ஸோ எனக்கு விஜய் படம் நியூஸ் தெரிஞ்ச ஆசை இருந்தது. ஸோ அம்மா பிடிச்ச ஓகே இல்லை என்ன இருக்குது என்ன இருக்குன்னு அப்படி அப்படி அப்படி தான் நான் தமிழ் வாசினேன். ஸோ அதே மாதிரி ஐ திங்க் இப்போ எங்களோட புள்ள தமிழ் பாட்டு கேட்டு தமிழ் படம் பார்த்து ஒரு தமிழ் டெஸ்ட் வரும் நினைக்கிறேன். எங்கட ஒரு ஹிஸ்டோரி மாதிரி இப்போ நான் இங்கே பிறந்து வாழ்ந்தாலும் எங்களோட அப்பா அம்மா இவட அம்மா சிலங்கன் தமிழ் எங்களோட புள்ளே எங்களோட தமிழ் மொழியை மறக்கக்கூடாது. நாங்கள் ஃப்ரெஞ்சு தான் ஆனால் ஃப்ரெஞ்சு தமிழ்

0: le losange à quatre côtés écho, ses diagonales perpendiculaires.
1: Préparer et préparer, c'est la même chose pour toi?
2: C'est pas dépend maintenant comment c'est un petit moment.
3: En emporter, sans repas. C'est pas sans repas.
4: நான் ஜூனியர் சிட்டி போனதும் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து படிக்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஸோ நான் அதை ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாகவும் அவங்களுக்கு படிப்பிக்கிறதோடு நானும் படித்து கொடுக்கறது எனக்கு ஒரு ஹாப்பினஸ்.
0: ஜூபியா இக்ஸ்
3: ஃபாலா பஸ்டு செப்ளூரியல்.
4: இலங்கையில் கல்வி முறையையும் ஃப்ரான்ஸில் இருக்கிற கல்வி முறையிலையும் நிறைய டிஃப்ரெண்ட் பார்த்தேன். எங்களோட பாடத்திட்டங்களில் வந்து இப்படியான ஆளுமைகளை கற்றுக் கொடுக்கறதெல்லாம் குறைவு. நான் இங்கே வந்து ஆளுமையான மனிதர்களை கற்றுக் கொடுக்குற இதை வந்து பார்த்தேன் இங்கே ஜிய ஸ்டடிஸில். எனக்கு ஸ்ரீலங்காவில் நான் படிக்க எனக்கு முதலாம் சுத்தப்போர் ரெண்டாம் சுத்தப்போர் பற்றிய எந்த இதுவுமே இருக்கல. இங்கே வந்து அதை நான் ஆழமாக கற்றுக்கொண்டேன்.
1: Ici, ça ressemble à quoi quand on fait comme ça?
0: Rectangle,
1: n'est-ce pas?
0: Oui,
1: si, rectangle.
4: Quand tu parles langue que nous pouvons, pouvons, nous langue calé de vécrenda, une almia, une pédie de telle vande, loyer sandrikavo, artiste sandrikavo. Et dans notre sade chicondre, and the nat la boy nous calé vécrenom.
5: La palette. அக்கா நீ அங்கே இருக்க நிறைய ஸ்போர்ட்ஸ் எல்லாம் செஞ்ச நீ தானே இங்கே வந்து
6: கேர்ள்ஸுன்ற பேட்மிண்டன் இது இங்கே நல்லா ரீச் ஆகும். இங்கே பேட்மிண்டன் கேர்ள்ஸுக்கு தான் கூட அவங்க தானே.
4: நான் ஸ்ரீலங்காவில் இருக்க ரொம்ப அமைதியாக வெட்கமான ஒரு பிள்ளையா தலை குனிஞ்சு தான் நடப்பன் போவேன் வருவேன் அந்த மாதிரி தான் இருந்தேன். இப்படி தலை நிமிர்ந்து ஒரு பெண் வந்து கம்பீரமாக சுதந்திரமாக பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு எனக்கு முழு ஒரு கல்வியையும் ஒரு இதையும் தந்தது ஃப்ரான்ஸ் நாடு.
5: நீங்களே போல நீங்களே வச்சுருந்தா நான்

0: கடையில் மட்டும் வந்து 11 பேர், அதில் 3 பேர் பிரெஞ்சாக்கள் வீக்கில் இருக்கிறாக்கள், மற்றது எல்லாம் எங்களோட ஸ்ரீலங்கனாக்களும் இந்தியா ஆக்கள் ஒரே மொழியாக்கள். அஞ்சு ஹவுஸ் அவங்க இப்படி கஷ்டப்பட்டு இப்போ என்ன மாதிரி இப்படி கடவுளை வேலையை செய்யுது பெரிய பெரிய இதுவெல்லாம் இருக்கிறாங்க. அது வந்து சந்தோஷத்துக்குரிய விஷயம். எங்கடாக்கள் முன்னோரணும், எங்கடாக்கள் இப்போ என்ன மாதிரி அவையிலும் வந்து போட்டியில் வின் பண்ணணும், ஜெயிக்கணும்ன்ற ஆசை இருக்குது. எதிர்காலத்துலேயும் வேறு ஒரு ஆக்களுக்கும் சொல்லி கொடுக்குற மாதிரி இந்த தொழிலை எல்லோரும் முன்னோரணும்.
1: Okay. 5, 6, 7, 8, 1, 2, 3, 4, 5.

0: Ah ouais.
1: Ouverture, ah, stylé.
2: Dance, marriage la dance aadi ke. Aakel tappa kaipinam. Ana enna pavadi da dances ungteve. Ana ungura ungura butte magala erka kudal. Enna ipudi arra enna vekkamelia adu kaipinam. Est-ce que dans votre famille, soit les parents, la tante, la city, Beliama, qui vous voulez, est-ce que vous avez eu des remarques ou subi des remarques ou un mauvais regard?
3: Mais par contre, mon père, il n'était pas contre, mais il ne voulait pas que tu en sois au prestat de mariage et tout. Mais c'est juste parce qu'il avait peur des autres, pas de moi, mais enfin, des...
4: Comment les autres...
3: Ouais, comment les autres, ils vont me regarder, etc. Mais spectacle, il a toujours été d'accord.
2: Oui, là, il peut être open avec nous, danser avec girls, comme ça, il peut baisser ta part avec elle, il peut être un mariage pour nous.
5: Il n'a rien à dire. Les
2: girls et les boys sont cool.
6: Vous allez vous tourner pour ça. Au début, ma mère, elle était toujours d'accord, mais sauf que les proches, ils faisaient de l'hypocrisie, en fait, il y avait l'hypocrite. Après, ma mère, elle les a dit face à face, comme quoi, oui, moi, je fais confiance à ma fille, et c'est comme si, en fait, c'est de
2: l'art. C'est de l'art.
6: Ouais, voilà, c'est de l'art. Et comme du Bharatanatyam, ça aussi, c'est une danse.
5: Na France vandu Bharatanatyam senjal nanga nalla pulle ana kutta dance senjal nanga nalla ponnile.
2: So on the image poitu and tappa irukku appadi idu. So na igen adutha generation nalla open a irukku engaloda.
7: Messieurs, là on va avoir une petite prestation par révélation. Allez, on va leur faire du bruit pour les encourager s'il vous plaît.
2: இப்போ வந்து நாங்கள் டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒன்றடியாக நாங்கள் ஒன்றாலும் ஒன்றா ஆடலை. ஸோ ஒன்றா ஆடுவோம் வந்து நோவல் இவர் அம்மாவுக்கு பிடி இவர் அம்மாவுக்கு
5: தெரியாது நான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுறதுண்டு அதை அந்த ஷோவில் தான் பார்த்தவா அதுக்கு எல்லாருக்கும் முன்னுக்கு நாங்கள் சேர்ந்து ஆடுறது. ஸோ ரெண்டு பேரும்
2: தமிழ்நாட்டுலேயே இந்த கைவினம் என்ன இதில் ஒவ்வொரு ஆடினம் அப்படின்னு ஸோ ஓகே இவ்வளோ கல்யாணம் முடிச்சா ஓகே அது அவரோட வைஃப் என்ன செய்யலாம் இவட அம்மா எங்கள அப்பா கரைச்சு சரி கல்யாணம் பண்ணி போகுது உடனே ஒரு 6 மாதத்துக்கு பிறகு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ மோஸ்ட்லி எனக்கு வயசு போயோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதோ ஓகே நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எங்களுக்கு என்ன தெரியுமோ ஷேர் பண்ணணும். எங்களோட குத்து பாட்டு தமிழ் பாட்டை இன்னும் கூட வைடராக காட்டணும். எங்களோட கல்ச்சருக்கு இல்லை மற்ற கல்ச்சருக்கு தெரியணும் இந்த கல்ச்சரை பற்றி மெயினாக இதுதான் எங்களுடைய. இப்போ எங்களோட அப்பா அம்மா அந்த டைமில் எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கதைக்காமல் எப்படி புள்ளைய வளர்த்த இனம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா. ஸோ அதுக்கு அந்த மரியாதைக்காகவே நாங்கள் மறக்கக்கூடாது. ஃப்ரான்ஸாக தான் நாங்கள் இப்போ நல்லா இருக்கிறோம். ஸோ எனக்கு ஃப்ரான்ஸும் தமிழும் ஒரே இதுதான். எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு ஒரு ட்ரீம் வேலி ஐ மீன் சீரியஸாக விளைச்சோம் அதுக்கு பலன் கிடைச்சிருக்கு. Donc nous si on a un message à vous dire c'est croyez en vous ne lâchez rien et continuez à bosser.